நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 4ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குறள். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள 111வது குறளுக்கான விளக்கம் அந்தந்த

0: பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்ச காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
8: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
7: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
8: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
7: என்ன வழி, இத கேளுங்க மன்னா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
10: ஆமா மன்னா, ஆமா.
7: ஒரு நாளைக்கு

0: ஒருமுறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:28. நேர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பகல் 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதில் வாய் புற்றுநோய் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஷே ஆண்டோ. ஆர் 20 திரைசை

0: 6:30 இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரையிசை கேட்கலாம். இதனிடையே இரவு 7:30 முதல் 7:32 மணி வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:45 திரையிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறை செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good morning. This is Akashvani, the news red.

நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரை தகவல் தளம், 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ் மற்றும் டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மணிக்கு அரங்கிசை ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், 12 மணிக்கு வளமான பாரதம். இதில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம், எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள், அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவைய சாறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே கங்கா. 2:15 என்றும் இனியவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், நெய்வேலி ஆர் சந்தான கோபாலன் பாட்டு. மாலை 4:00 ஒளிச்சித்திரம், என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எஸ் ஏ ராஜ்குமார், கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நகர். 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:30 இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஜானார் ஆப்பில் மாலை 6:30 திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். திரையிசை 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:00

8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 7:08:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெய்யும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கிய

0: ஆலயத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டர் சில் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVPக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்கு தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:15:17 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது தெய்வீக ராகம்.

கேட்ட பாடல் ஜானகி அவர்கள் பாடியது. நேரம் 6:19 எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டேப் ராதாமாணிக்கம் அவர்கள் பாடிய பாடல்.

பாடல் ஜானகி அவர்கள் பாடியது. நேரம் 6:19:37 எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டேப் ராதாமாணிக்கம் அவர்கள் பாடிய பாடல்.

வருந்தி சுமை சுமப்பவர்களே வாருங்கள் என்னிடம், நாம் உமக்கு ஆறுதல் அளிப்போம், நாம் உமக்கு ஆறுதல் அளிப்போம் என்று இயேசு சொன்ன

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 11 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

சரி, வாழைக்கட்டை வாங்க, நம்ம நிலத்து வழியா குறுக்கால போய் பஸ்ஸை பிடிச்சிய டவுனுக்கு போவோம். ம், கூட அழைச்சிக்கிட்டு போலான்னா மாமன் புள்ளைய இன்னும் காணோம். சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்.

0: உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கா, நீ பாட்டுக்கு பாட்டை பொசுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்பிள்ள வந்தாதான் பாடுதியாக்கு.
1: பண்ணுங்கிற
0: ஆமா, பிள்ளைக்கு அதை பாடு
1: அடி ஆத்துக்குள்ள.

0: நானே தன்னானே
1: கர்த்தமுத்த
0: கர்த்தமுத்த யாரு காத்தமுத்த
1: என்னப்பா இவ்வளவு மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டு போற எங்க போற நீ
0: காத்தமுத்த வாழைத்தோப்பு வைக்கலான்னு ஆசை அதான் வாழைக்கட்டு வாங்கலான்னு டவுனுக்கு போறேன்பா
1: ஓஹோ வாழைக்கட்டை வாங்கி நீ வந்து வாழைத்தோப்பு வைக்க போற
0: ஆமா பின்ன வாழைத்தோப்பு வைக்கிறது வாழைக்கட்டை தான் வாங்கணும்
1: எப்பா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற
0: என்னப்பா சொல்ற
1: வாழை நாத்தா கிடைக்குதுப்பா
0: என்னது சவுக்கு நாத்து நெல்லு நாத்து கரும்பு நாத்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன வாழை நாத்து
1: திசு வாழை சாகுபடி அப்படின்னு ஒரு முறை இருக்குப்பா
0: என்னப்பா சொல்ற
1: ஆமாப்பா இப்படி ஒரு முறையில வந்து வாழை நாத்தெல்லாம் தயார் பண்ணி குடுக்கறாங்கப்பா எங்க குடுக்கறாங்கன்னு கேக்குறியா
0: ஆமா அதான் கேக்கலான்னு பார்த்தா நீ கேக்குற
1: எப்பா நம்ம பாண்டிச்சேரியில குரும்பாப்பேட்டில கேவிகே அப்படின்னு இருக்கு இல்லையா வேளாண் அறிவியல் நிலையம்
0: ஆமா ஐயங்குட்டி பாளையம் பக்கத்துல இருக்கு
1: ஆமாப்பா புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இங்கதான்ப்பா திசு வளர்ப்பு முறையில வாழையில நிறைய புரட்சி பண்றாங்க
0: ஓஹோ காதமுத்த வாழைக்கட்டையில பண்றதை விட்டுட்டு எதுக்குப்பா இந்த விபரீத விளையாட்டெல்லாம்
1: எப்பா இதுதான்ப்பா ரொம்ப நல்லது வாழைக்கட்டையிலிருந்து நம்ம அடுத்த சந்ததியை உருவாக்கும் போது ஏற்கனவே அது நோயால பாதிக்கப்பட்டிருந்தா அப்புறம் பூஞ்சான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தா நம்ம வாழைக்குலையில திரும்பவும் அந்த வியாதி வந்து எல்லாமும் பாதிப்புக்கு உள்ளாயிடும் ஆனா திசு வளர்ப்பு முறையில சிறந்த தாய் செடியில் இருந்து புதிய செடிகள் உருவாக்கப்படுகின்றன
0: ஓஹோ
1: அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா
0: என்ன லாபம்
1: சிறந்த குணநலன்கள் இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும்
0: ஓஹோ
1: அதனால 15-20% மகசூல் நமக்கு அதிகரிக்கும்
0: ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா
1: ஆமாப்பா
0: சொல்லு சொல்லு மேல சொல்லுப்பா
1: ஒண்ணு இல்லப்பா இந்த குரும்பாப்பேட்டு வேளாண் அறிவியல் நிலையம் சொன்னேன் இல்லையா
0: ஆமா
1: இங்கு கட்டுப்படுத்தப்பட்ட தட்பவெப்ப நிலையில வரையறுக்கப்பட்ட உணவு ஊடகங்கள் அடங்கிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் குப்பிகள்ல தேர்வு செய்யப்பட்ட வாழை மர கன்றில் இருந்து எடுக்கப்பட்ட திசுக்களில் இருந்து சின்ன சின்ன செடிகளாக வளர்க்கறாங்க
0: சரி இது ஆராய்ச்சிக்கு வச்சுக்கிறாங்களா விவசாயிகளுக்கும் கொடுப்பாங்களா
1: நிச்சயமாப்பா இந்த மாதிரி சிறு சிறு செடிகளை அவங்க வளர்த்து அதுக்கு பிறகு பசுமையகங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருந்து ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க விநியோகம் செய்யறாங்க
0: ஓ நல்ல சேவைதான்
1: ஆமாப்பா குறைந்த காசுல வந்து நமக்கு அதை குடுக்கறாங்க திசு வளர்ப்பு முறை மூலமாக நமக்கு உற்பத்தி செய்யப்பட்ட வாழைக்கன்றுகள்ல இருந்து மொத்த வாழையோடைய வயசுல 20-30 நாளுக்கு முன்னாடியே அது மகசூல நமக்கு கொடுத்துரும் அதனால நமக்கு அது ஒரு லாபம் இருக்குது
0: பரவாயில்ல காத்தமுத்த திசு வளர்ப்பு முறைக்கு மண்ணு எப்படி இருக்கணும் வடிகால் வசதி எப்படி இருக்கணும் என்னென்ன ரகங்கள் எல்லாம் இருக்கணும் இத பத்தி கொஞ்சம் சொல்லலாம்
1: ஒண்ணு இல்லப்பா கர்த்தமுத்து

0: பசு வளர்ப்பு முறைக்கு வடிகால் வசதி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா வந்து தண்ணி தேங்கி நின்றுடக்கூடாது. கார அமில தன்மை இல்லாத மண் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
1: யா மண்ணு அது போல மண்ணு தானே?
0: ஆமாப்பா, அதனால நீ பயிரிடலாம்.
1: சரி,
0: நிலத்தை நல்லா ஆழ உழவு செய்யணும்.
1: சரி,
0: அதிக வறட்சி அப்புறம் மழைக்காலங்கள்ல நடவு செய்வதை கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: ஓஹோ,
0: பச்சை வாழை ரகமா இருந்துச்சுன்னா 6:6 இடைவெளி, மற்ற ரகங்களுக்கு 6:8 அல்லது 7:7 இந்த இடைவெளியில இருக்கணும்பா. அப்புறம் குழிகளை நம்ம வெட்டுறோம் இல்லையா, அது 2:2:2, அதாவது ஆழம் அகலம் நீளம் இது எல்லாமே ஒரு 2 அடி இந்த அளவுல வச்சுக்கிட்டு, மக்கிய தொழு உரம் ஒரு குழிக்கு 10 கிலோ, 1/2 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு,
1: சரி,
0: 20 கிராம் சூடோமோனஸ், அப்புறம் 20 கிராம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் அப்படிங்கிற உயிரியல் நோய்க்கொல்லி,
1: ஓஹோ,
0: இதை நம்ம கலந்து அந்த குழியில இடணும்பா. இது போக 20 கிராம் ஃபியூரோடான் அல்லது போரேட் குருண மருந்த குழி வெட்டிய மேல் மண்ணோட நல்லா கலந்து குழிகளில் நிரப்பணும்பா.
1: ஓஹோ,
0: இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சுது.
0: இப்போ நீ என்ன பண்ற, குறும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போற.
1: கதமுத்த, நான் போன வாரம் விவசாயிகளுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அந்த இடம்லாம் எனக்கு தெரியும்.
0: ஓகே, இப்ப நீ அங்க போய் இந்த திசு வளர்ப்பு முறையில வளர்க்கப்பட்ட அந்த நாற்றுகளை வாங்கிட்டு வர. திசு வளர்ப்பு வாழை கன்றுகள் பிளாஸ்டிக் வைகள்ல இருந்து அவங்க குடுக்கறாங்க.
1: சரி,
0: அதை வாங்கிட்டு வந்து அந்த பைய வந்து லேசா கிழிச்சு விட்டு குழியோட நடுவுல வச்சு மண்ணை நல்லா அணைக்கணும்பா. அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும்.
1: சரி,
0: கோடை காலம் அப்படின்னு இருந்ததுன்னா மாலை வேளையில நடவு செய்யறது நல்லது. அதிக வெயில் இருந்துச்சுன்னா வாழைக்கன்றில் இருந்து புதிய இலை வெளிவர வரைக்கும் கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கிட்டோம்னா நல்லதுப்பா. ஏன்னா அதிக வெயில்ல அந்த செடி தாங்காது.
1: ஆமா,
0: மழைக்காலங்கள்ல நீர் தேங்கி நிற்காமல் வடிகால் வசதி கட்டாயம் தேவை.
1: ஓஹோ,
0: அப்புறம் வாழை குலை தள்ளிய பின் நிலத்தில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம.
1: ஓஹோ, காதமுத்து நல்லா தெளிவா சொல்லிக்கிட்டு வர. இந்த உர நிர்வாகம், நீர் பாசனம் இத பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா, மண் பரிசோதனை செஞ்சு நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போடணும். பொதுவாக பார்த்தோம்னா 450 கிராம் யூரியா, 625 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 500 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், இந்த ரசாயன உரங்களை நடவு செஞ்ச 2-8 மாதத்துக்குள்ளார 3-4 தடவையா பிரிச்சு ஒவ்வொரு வாழைக்கன்றின் வளர்ச்சிக்கு ஏற்ப இட்டு அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யற மாதிரி இருந்ததுனாவே போதும்.
1: சரி,
0: ரசாயன உரங்களுடன் ஒரு மரத்திற்கு நல்ல மக்கிய தொழு உரம் 20 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ, அசோஸ் பயிரிலும் 50 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 50 கிராம், அப்புறம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் 50 கிராம், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 50 கிராம், இதெல்லாம் இட்டோம்னா தரமான வாழை தார்கள் நமக்கு கிடைக்கும்பா.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. கர்த்தமுத்த
0: சொல்லுப்பா, கர்த்தமுத்த
1: நீ சொன்னதுல இருந்து நான் வாழை சாகுபடி அதிகமா பயிரிடலான்னு வந்துட்டேன். ஏன் தெரியுமா, இந்த வாழைப்பழம் தான் வருஷம் முழு காய்ச்சிக்கிட்டே இருக்கும்பா, பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமாப்பா, வாழை மரம் கொள்ளையில நிக்க நிக்க காசு உன் வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கும்.
1: சரியா சொன்னப்பா.
0: ஏப்பா கர்த்தமுத்து, போகும்போது எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே.
1: கொடுக்காம விட்டுருவனா?
0: என்ன கொடுக்க போற?
1: கர்த்தமுத்து, நம்ம ஊர்ல இல்லாத மரம் என் வீட்டு தோட்டத்தில் இருக்க.
0: ஈச்ச மரம்ல இருக்கு.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டுப்பா. இந்தப்பா ஈச்சம்பழம்.
0: ஏப்பா, ஈச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா.
1: ஆமா,
0: அதை சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலே இருக்காதான்.
1: கரெக்டா சொன்னப்பா,
0: இரும்பு சத்து அதிகமா இருக்குதான்.
1: அதனாலதான் எங்க வீட்டுல எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கும். உனக்கு அப்பப்ப குடுக்கற, நீயும் ஆரோக்கியமா தான் இருக்கிற.
0: ஆமாப்பா, இந்த ஈச்சம்பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. கிடைக்கிறப்பெல்லாம் ஈச்சம்பழம் சாப்பிடணும்பா எல்லாரும்.
1: கரெக்டா சொன்னப்பா. காத்துமுத்த, அதோ என் மாமன் புள்ள வந்துட்டாரு, டவுனுக்கு போயிட்டு வரோம். தன்னே தானே தானே தானே நானே.
2: நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு

0: தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவீஷிர் சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 10:00. FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: நாம் ஆரோக்கியம் என நினைத்து உண்ணும் உணவுகளில் கலந்திருக்கும் பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து. நாம் கடைக்கு போனால் கீரை, காய்கறிகள், கனிகள் வாங்கும் பொழுது எப்படி வாங்குவோம்? பல பலன்னு கரையே இல்லாமல் பூச்சி கடிக்காமல் அழகாக இருக்கணும்னு பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஆனால் அங்கே தான் நாம் ஏமாறுகிறோம். பூச்சிக்கு பிடிக்காத கீரைகள், கனிகள் மற்றும் பழங்கள் நமக்கு மட்டும் எப்படி ஆரோக்கியத்தை தரும்? பூச்சி கூட தின்ன பயப்படும் அந்த பளபளப்பு பின்னாடி இருக்கிற ஆபத்தான ரசாயன பூச்சிக்கொல்லிகள். இந்த பூச்சிகள் நமக்கு நண்பனா எதிரியா? பூச்சிக்கொல்லி என்றால் என்ன? பயிர்களை, உணவுப் பொருட்களை நம்மை பூச்சிகளிடமிருந்து காப்பாற்ற உருவாக்கப்பட்ட வேதிப்பொருள்தான் பூச்சிக்கொல்லி. இதில் பல வகைகள் உண்டு. சில வகை மருந்துகள் பூச்சியின் நரம்பு மண்டலத்தை தாக்கி கொள்ளும். வீட்டில் கரப்பான், ஈ, எறும்பு, கொசு போன்றவற்றை விரட்ட அல்லது கொல்ல நாம் பயன்படுத்தும் பூச்சி மருந்துகளில் உள்ள வேதிப்பொருள்தான் நம் உடலுக்கு போனால் என்ன ஆகும்? பூச்சிக்கொல்லியின் ஆபத்தை இரண்டு வகை. ஒன்று உடனடி பாதிப்பு, இன்னொன்று நீண்டகால பாதிப்பு. வீட்டுக்குள்ளே அடிக்கும் பூச்சி மருந்து அடித்தவுடன் தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், கண்ணெரிச்சல், தொடர் இருமல் வருவதை பலர் அனுபவித்திருப்போம். காரணம், அந்த வேதிப்பொருளை நாம் சுவாசித்து விட்டோம். தோலில் பட்டால் அரிப்பும் தடிப்பும் வரும். இது உடனடி பாதிப்பு. ஆபத்தானது நீண்டகால பாதிப்பு தான். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள் செல்லும் பூச்சிக்கொல்லி கல்லீரலிலும் சிறுநீரகத்திலும் தங்கிவிடும். சில பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோயை உருவாக்கும் என ஆய்வுகள் சொல்லுகின்றன. குழந்தைகளுக்கு இதன் பாதிப்பு மிக அதிகம். வளரும் மூளையை பூச்சிக்கொல்லி தாக்கும். இதனால் கவனக்குறைவு, கற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவதும், பெண்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கல் வருவதும் போன்ற ஹார்மோன் கோளாறுகளையும் உருவாக்கும். நாம் உபயோகிக்கும் பூச்சி மருந்து மழை தண்ணீரில் கரைந்து குளம், ஆற்றுக்கு போகிறது. அதில் மீன்கள் வளர்கின்றன. அந்த மீனை நாம் சாப்பிடுகிறோம். இப்படி உணவுச் சங்கிலி மூலம் நச்சு நம் உடலுக்கு வந்து சேர்கிறது. இதற்கு பெயர் பயோ அக்குமுலேஷன். எண்டோசல்ஃபான் என்ற பூச்சிக்கொல்லியை முந்திரிகளுக்கு தெளித்ததால் பல நூறு குழந்தைகள் பிறவி ஊனத்தால் பிறந்தார்கள். பலருக்கு புற்றுநோய் வந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் அம்மருந்தினை தடை செய்தார்கள். விவசாயத்தில் பிரச்சனைகள் இன்னும் பெரியது. அதிகமான மருந்து அடித்தா நல்ல மகசூல் வரும் என்று பல விவசாயிகள் நம்புகிறார்கள். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மருந்துகள் கலக்கிறார்கள். கடைசி நாளில் கூட மருந்து அடித்து மறுநாள் சந்தைக்கு காய்கறிகள், கனிகளை கொண்டு வருகிறார்கள். மருந்தின் வீரியம் போக குறைந்தது 20 முதல் 30 நாட்கள் காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டில் இயற்கை விவசாயம்தான் நடந்துச்சு. உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தெரிஞ்சது. பசுமை புரட்சி விவசாயிகள் பல்வேறு விதங்களில் இரசாயன பொருட்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. மேலோட்டமாக பார்க்கையில் பூச்சி மருந்துகள் விரை குறைவானதாக

0: தாகவும் பலன் அளிப்பதாகவும் தோன்றுகின்றன. ஆனால் நாளடைவில் இந்த ரசாயன பொருட்கள் அவை தீர்க்கும் பிரச்சனைகளை விட அதிக பிரச்சனைகளை உருவாக்குகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அடிப்படையிலான திட்டங்களை உரிய காலத்தில் செயல்படுத்துவதற்கான பிரகதி அமைப்பின் 52வது ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த முறையில் திட்டமிடுவதற்கும் உரிய காலத்தில் திறம்பட செயல்படுத்துவதற்கும் PM கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உச்சநிலை கூட்டத்தை இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையேற்று நடத்துகிறார். மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். கேந்திரிய வித்யாலயா மாணவர்களுக்கான 36வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று புதுடெல்லியில் நடைபெறும் விழாவில் பரிசுகளை வழங்கவிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை புதுச்சேரி குபேர் சாலையில் CGST ஆணையரக கட்டிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைக்கிறார். பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி மைதானத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டு பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திறந்து வைக்கிறார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02:16. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
4: சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
5: விடியல் வந்துவிட்டது என்பதை இந்த பறவைகள் எப்படித்தான் தெரிந்து கொள்கின்றனவோ? குளிரோ மழையோ வெயிலோ எதற்கும் தயங்குவதில்லை. சிறகுகளை உதறிக்கொண்டு விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன. தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன. 30 நாளில் எந்த மொழியையும் கற்கலாம், அதுவும் வீட்டிலிருந்தே என்று அறிவியல் முன்னேறியுள்ளது. ஆனால் இந்த பறவைகளின் மொழியை சொல்லித்தரும் வசதி மட்டும் இன்னும் வாய்க்கவே இல்லை என்று நினைத்து கொண்டே குமரன் அலாரத்தை நிறுத்திவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தான். சத்தமில்லாமல் கிணற்றடிக்கு வந்தான். வாளியில் நீர் இறைத்து முகத்தை கழுவினான். கிணற்றின் மீது கவிந்திருந்த மாமரக் கிளைகளின் இடையில் பளீரென நிலா முகம் காட்டியது. நிலாவை பார்த்ததும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வந்தது குமரனுக்கு. சிறிது நேரம் நின்று ரசித்துவிட்டு பின்புறத்து வாசற்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தான். சமையலறையில் அம்மா காபி கலந்து கொண்டிருந்தாள். அம்மா, நீ எதுக்குமா 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற? தூக்கம் வரலப்பா, இந்தா காபி குடி. கூடத்து அறையில் அப்பாவின் குரல் கேட்டது. அம்மா அப்பாவிற்கு காபி கொடுத்து விட்டு வந்து கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். குமரன் அடுத்த அரை மணி நேரத்தில் தயாராகிவிட்டான். தோளில் மாட்டியிருந்த பையில் ஒரு சிறிய லெதர் பேக், சீப்பு, சோப்பு டப்பா, காக்கி யூனிஃபார்ம் எல்லாம் இருந்தன. அம்மா வேகமாக வந்து வாளி நீரை வாசலில் தெளித்து நட்சத்திர கோலமிட்டு எதிரில் நின்று மகனை அனுப்பினாள். அப்பாவின் பழைய மாடல் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து உதைத்த வேகத்தில் சீறிக்கொண்டு பாய்ந்தது. இத்தனை வருடங்களாகியும் அப்பாவைப் போலவே திடகாத்திரமாக உள்ளது. ஆனால் சத்தம்தான் அமைதியான இந்த நேரத்தில் ஊரை கூட்டி விடுவது போல உள்ளது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் வேறு ஒரு வண்டி வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்ட குமரன் 5 மணிக்கு டெப்போவிற்கு வந்துவிட்டான். தனது கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவுனில்

தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக இருக்கிறான். பொறுப்பானவன். 26 வயதாகிறது. ஒரு அக்கா ஒரு அண்ணன். மலை கிராமம் ஒன்றில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறான் அண்ணன். பொன்னாவிளை கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் 5 காணி நிலமும் பம்பு செட்டோடு ஒரு தென்னந்தோப்பும் அகத்திக்கீரை பாத்தி கட்டி அதில் வெற்றிலை கொடியை ஏற்றிய வெற்றிலை தோட்டமும் வாழைத்தோப்பு ஒன்றும் 3 கட்டு கொண்ட மச்சு வீடு ஒன்றும் குமரனின் தாய் மாமனுக்கு சொந்தமாக இருந்தது. மாமன் மகளை கட்டி கொண்டதில் தென்னந்தோப்பு அண்ணனுக்கு வந்தது. அக்கா மாமன் மகனுக்கு மாலையிட்டதில் அம்மாவிற்கு தாய் வீட்டு சொந்தம் உறுதியானது. அதோடு வருடம் தவறாமல் சீரகச்சம்பா அரிசி வந்து விடுகிறது. சர்க்கரை ஆலையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அப்பா. சொந்த வீடு, வங்கிக் கணக்கில் ஓரளவு சேமிப்பு, நிம்மதியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. குமரனுக்கு படிப்பதில் அவ்வளவு நாட்டமில்லை. மேல்நிலை தேர்வு எழுதி தேறியவன் மேலே படிக்க விரும்பவில்லை. தொழிற்கல்வி மையம் சென்றான். அதுவும் சரிப்படவில்லை. ஒரு வழியாக அவனை தன் நண்பர் ஒருவரின் பஸ் கம்பெனியில் நடத்துனராக சேர்த்து விட்டார் அவனுடைய அப்பா. பிள்ளையை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கனகம், என்னங்க இந்த மார்கழியோட குமரனுக்கு 26 வயசு முடியுது, அதுக்கு என்ன இப்போ? உங்க தங்கச்சி மகளை கேட்கலாமா? கனகம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எம்ஏ படிச்ச பொண்ணு இவனை கட்டிக்குவாளா? குமரனுக்கு என்னங்க குறைச்சல், நல்ல அழகு, ஓடி உதவுற குணம், பொது உடைமை, சமத்துவம், இதை விட்டுட்டியே? அட போங்க, கேலிதான் உங்களுக்கு. அவனுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைக்கிறியா? வளர்ந்த பிள்ளைக்கு என்னதான் சொல்வது? நான் சொன்னா கோபிச்சுக்கிறான், நீ தான் அன்பா எடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் தரணும், பொறுத்து போகணும்னு சொல்லி வளர்த்துட்டீங்க. 3 பேருக்கும் தான் சொல்லி வளர்த்தேன், அவங்க 2 பேரும் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கலையா? சரி விடுங்க, போக போக புரிஞ்சுக்குவான். ஓட்டுநர் கணேசனும் அப்போதுதான் வந்திருந்தார். குமரா, நேத்து வீட்டுல திட்டு வாங்கினியா? இல்லண்ணே. சம்பளக்கு அவர் அப்பா கிட்ட தரலையா? அவர் ஒன்னும் சொல்லலையா? ராத்திரி நான் வீட்டுக்கு போன சமயத்துல அப்பா கோவிலுக்கு போயிருந்தாரு. அம்மா சாமி படத்துக்கிட்ட வையே, நாளை காலையில தரலாம்னு சொன்னாங்க. நீ வர்ற அவசரத்துல காலையில தர மறந்துட்ட, அதானே? ஆமாண்டே. எப்படித்தான் பிழைக்க போறியோ? சரி வா, வண்டிக்கு போவோம். இவர்களுடைய பேருந்து புத்தம் புதிது. 6 மாதம்தான் ஆகிறது வாங்கி. முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டது. இந்த வழித்தடத்தில் 2 மணி நேர பயணத்தில் 2 நகரங்களுக்கு இடையில் வழியில் எங்கும் நிறுத்தமில்லாமல் ஓடும் பேருந்துகள் 5 தான். அதிலும் குளிர்சாதனம் பொருத்தப்பட்டது இது ஒன்றுதான். 2 மடங்கு கட்டணம், அதனால் எல்லோரும் ஏறமாட்டார்கள். அதேபோல் முதலாளி சில கட்டுப்பாடுகளும் விதித்திருந்தார். இருக்கைகள் நிரம்பிவிட்டால் நின்று கொண்டு வருவதற்கெல்லாம் ஆட்களை ஏற்றக்கூடாது. மற்ற வண்டிகளுடன் போட்டி போட்டு கொண்டு ஓட்டக்கூடாது. கிளிப்பச்சை நிறத்தில் வண்டி தகதகவென மின்னியது. பக்கவாட்டில் வெள்ளைப்புறா 2 ஓவியம், கடல்புறா என்று பெயரிடப்பட்டு இருந்தது. வண்டி முழுவதும் அலங்கார விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. புதிய வண்ண தொலைக்காட்சி சிடி பிளேயர் பொருத்தப்பட்டிருந்தது. கணேசன் வலது காலை வைத்து ஏறினார். முகப்பில் இருந்த சரஸ்வதி விநாயகர் லட்சுமி படத்திற்கு கிளீனர் பையன் வாழை இலையில் சுற்றி வைத்திருந்த மல்லிகை சரத்தை சூட்டினார். ஊதுபத்தி ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டினார். குமரன் தொட்டு கும்பிட்டு கொண்டான். குமரா, பாட்ட போடு. சில நிமிடங்களில் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என மெல்லிய இசை வெள்ளம் சூழ்ந்தது. பயணிகளும் ஏறத் தொடங்கினர். ஓரிரு இருக்கைகள் தவிர அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருக்க சரியாக அதிகாலை 5:55 மணிக்கு பேருந்தின் முதல் ஓட்டத்தை துவக்கினார் கணேசன். பேருந்து நிலையத்தை சுற்றி கொண்டு சாலையில் பயணித்தது வண்டி. குமரன் பயணச்சீட்டு கொடுக்க துவங்கினான். இந்த பேருந்து இடையில் எங்கும் நிற்காததால் அங்கங்கே ஏறுவோரும் இறங்குவோரும் இல்லை. பயணச்சீட்டு ஒருமுறை தந்துவிட்டால் போதும், பின்னர் வேலையே இல்லை. தனது இருக்கையில் வந்து உட்கார்ந்த குமரன் அலைபேசியை எடுத்து அம்மாவை அழைத்தான். அம்மா, சாமி படத்துக்கிட்ட சம்பள கவர் வச்சிருக்கேம்மா, அதை எடுத்து அப்பா கிட்ட தந்துட. சரிப்பா, நேரத்துக்கு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு பணத்தை எடுத்து சென்று கணவரிடம் கொடுத்தாள். வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு எண்ணி பார்த்தார் அவர். கனகம், உன் பிள்ளை யாருக்கோ தானம் பண்ணியிருக்கான். ஏங்க, குறையுதா? ஆமா, 1000 ரூபா. ஏங்க, அவனுக்கு ஏதாவது செலவு இருக்காதா? அப்படி பண்ணனா பரவாயில்லையே, யாராவது கண்ண கசக்கினா போதும், உடனே கையில் இருப்பதை தந்துடுறானே. சரி விடுங்க, எழுந்து வேலையை பாருங்க என்று பேச்சை நிறுத்தினாள் அம்மா. குமரனை பொறுத்தவரையில் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், யாரும் யாரையும் துன்புறுத்துவது கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அதிகம். அதனால் அவன் எதிர்கொள்ளும் சங்கடங்களும் ஏராளம்.
ஆனால் அதற்கெல்லாம் அவன் வருத்தப்படுவது கிடையாது. நேற்று இரவு முதலாளியிடம் அன்றைய வரவு செலவு விவரங்களை ஒப்படைத்துவிட்டு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு கணேசனும் குமரனும் திரும்பும்போது சிக்னலுக்காக காத்திருந்தனர். அப்போது ஒரு ஆள் தரையோடு தேய்த்து நகரும் பலகையில் வந்து 2 நாளாக

0: பட்டினி சார், தயவு பண்ணுங்க. குமரா, சிக்னல் விழுந்துடுச்சு, கிளம்பு என்ற கணேசனின் குரலை கேளாமல் சம்பள கவரிலிருந்து 2 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். குமரா, இவனுக்கு கையும் காலும் நல்லா இருக்குது, ஏமாத்துறான். இருக்கட்டே, டென்ஷன் ஆகாதீங்க. இது இப்படி என்றால், போன மாதம் ஓட்டுநர் வீரையன் மனைவி ஸ்டாண்டுக்கே வந்துவிட்டாள். கணவன் ஒரு வாரமாக வீட்டிற்கு வரவில்லை, குடித்து உடம்பை கெடுத்து கொள்கிறான், சம்பளமும் தருவதில்லை என்று சண்டை. என் இஷ்டம், நான் இப்படித்தான் இருப்பேன். அப்ப நாங்க என்ன ஆவறது? போடி, கூட கூட பேசிக்கின இருக்கிற என்று ஓங்கி அரைந்து தள்ளினான் வீரையன். அவள் தடுமாறி விழுந்தாள். குமரனுக்கு கோபம் எப்படித்தான் வந்ததோ? வீரையனை 2 அடி போட்டு கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறிய, வெக்கமா இல்ல என்றான். இது போதாதா? ஏண்டா சின்ன பையன், நீ சொன்னா நான் கேட்டுக்கணுமா என்று சண்டை பெரிதுமானது, சமாதானமும் ஆனது. அதன் பின் 5000 ரூபாயை தந்து குமரன் அவர்களை வழி அனுப்பி வைத்தான். வீரையன் மனைவி, தம்பி நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தி போனாள். இப்படி பல நிகழ்வுகள், சிலதில் அவமானப்பட்டதும் உண்டு. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருக்க மாட்டியா என்று அப்பா கோபித்து கொண்டிருக்கிறார். மதிய உணவு வேளை வீரையன் வந்தான். எங்கண்ணே, ஒரு வாரமா ஆளையே காணோம். கணேசா, ஒரு விவகாரம். வேண்டாத கும்பல வண்டியில ஏத்தி வம்பா போச்சு என்று அவனிடம் ரகசியமாய் பேசிவிட்டு, ஏம்பா நம்ம குமரனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு என்று சொல்லி போனான். மாலை 6 மணிக்கு பக்கத்து டவுனுக்கு வந்தாயிற்று. 1 மணி நேரம் ஓய்வு இருக்கிறது. 7 மணிக்கு தான் அடுத்த புறப்பாடு. குமரா வா, 2 பஜ்ஜியும் காப்பியும் சாப்பிட்டு வரலாம் என்று கணேசன் பேருந்து நிலையத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார். கணேசனுக்கு குமரன் மீது அலாதியான பாசம். நல்ல பையன், எப்படியாவது அவன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர். இவர்கள் திரும்பி வரும்போது பயணிகள் காத்திருந்தனர். வண்டி புறப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. 10 இருக்கைகள் காலியாக இருந்தன. சரியாக 7:10 வண்டியை எடுத்தார் கணேசன். அந்த நேரத்தில் திமு திமுவென ஒரு கூட்டம் ஓடி வந்தது. பேருந்து நிலையத்தின் பளீரென்ற விளக்கொளியில் அவர்களை பார்த்தும் நிறுத்தவில்லை கணேசன். அண்ணே ஏத்திக்கலாம். வேணாண்டா, வீரையன் சொன்னவங்க தான் இவங்க. அண்ணே ஏத்த தாழ்வு பார்க்க கூடாது. பதிலே சொல்லாமல் வண்டியை நகர்த்தினார் கணேசன். அந்த நேரம் வேறொரு பேருந்துக்கு வழிவிடுவதற்காக சற்றே நிறுத்தினார் கணேசன். அதே கூட்டம் ஓடிவர குமரன், இது ஏசி பஸ், டிக்கெட் விலை அதிகம், எவ்வளோ நாளும் தருவோம், நீ கதவை தர என்றான் ஒருவன். குமரா திறக்காதே என்ற கணேசனின் குரலை லட்சியம் செய்யாமல் கதவை திறந்தான். 4 பெண்களும் 5 ஆண்களுமாக 9 பேர் ஏறினர். அவர்களுக்கு டிக்கெட் தந்து பணம் வாங்கி கொண்டு வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்தான் குமரன். பேருந்து வேகம் எடுத்தது. சிடி பிளேயரில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். பயணிகள் தூங்க ஆரம்பித்தனர். பளீரென்ற விளக்குகள் நிறுத்தப்பட்டன. மெல்லிய விளக்கொளி பரவிக்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு குரல், ஐயோ மேல வந்து விடறானே என்று அலறினாள் ஒரு பெண். சரிமா சரிமா என்று எழுந்து நடந்தான் அவன். குமரன் பளீரென விளக்குகளை எரிய விட்டான். யோ, கண்ணு கூசுது, லைட்டை நிறுத்து. அதெல்லாம் முடியாது, பேசாம உன் இடத்துல போய் உட்காரு. குடுமி வைத்திருந்த ஒருவன், யோ கண்டீட்டரு, பாட்ட மாத்து. உடனே எல்லோரும் கோரசாக, யோ கண்டீட்டரு, பாட்ட மாத்து என்றனர். குமரன் எழுந்து சென்று, இத பாருங்க, பாட்டே வேணாம், நிறுத்திடுறேன், அமைதியா இருங்க. இதோ பாருடா, இவரு சொன்னா நாம கேட்டுக்கணுமா? குமரன் பாட்டை நிறுத்தி விட்டான். ரோஸ் நிறத்தில் சில்க் சட்டை போட்டு கொண்டிருந்தவன் தன் வசத்தில் இல்லை. வா மைனா, நாம பாடி ஆடலாம் என்று எழுந்தான். வாய்க்கு வந்த பாட்டுக்களை பாடிக்கொண்டு ஆடினான். கூட வந்தவர்களும் ஜோடி ஜோடியாக ஆடத் தொடங்கினர். பின்னால் இருந்தவர்கள் ஆடிக்கொண்டே பேருந்து முழுவதும் சுற்றினார்கள். மற்ற பயணியர் முகம் சுளித்தனர். சில்க் சட்டைக்காரன், மாமு நீ வாரியா, ஆட வாங்க அண்ணாத்தே என்று ஒருவரை எழுப்பினான். ஒருவன் தள்ளாடுவது போல மற்ற பெண்களின் மீது விழுந்தான். வெற்றிலை பாக்கு எச்சிலை சக பயணிகள் மீதும் எல்லா இடங்களிலும் துப்பினார்கள். கணேசன் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு, டேய் ஒழுங்கு மரியாதையா இறங்குங்க என்றார். அவர்கள், இறங்க முடியாது, இப்ப இன்னா பண்ணுவ, இப்ப இன்னா பண்ணுவ மாமு என்று கைத்தட்டி சிரித்தனர். ஒருவன் குமரனின் தோளில் மாட்டியிருந்த லெதர் பையை இழுத்தான். டேய் விளையாடுறியா என்று கை ஓங்கினான் குமரன். அவ்வளவுதான், அந்த கூட்டமே சுத்தி பந்தாடி விட்டது. உதடு கிழிந்து ரத்தம் ஒழுகியது. சட்டை கந்தலாகி போனது குமரனுக்கு. அதற்குள் கணேசன் வழியில் இருந்த காவல் நிலையத்திற்கு சொல்லிவிட்டார். அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு ஜீப் வந்து நின்றது. ஆண் பெண் அத்தனை பேரையும் 2 தட்டு தட்டி இறக்கி கொண்டு போனது. வேணா ஜாமி, உற்றுங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டோம் என்ற குரல்கள் காற்றில் தேய வண்டியை எடுத்தார் கணேசன். குமரனுக்கு நடப்பியல் புரிய ஆரம்பித்திருந்தது.
1: இதுவரை சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஆ மீனா.

0: சாக்ஷி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
1: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோ இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்லின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்லின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 ஆம் தேதி முதல்

0: பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி

0: சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனத் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: வணக்கம். இன்று நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதிக்கான யோகா பண்றதுனால உள்ள நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய் அதிகரித்து வரும் தொற்றாத நோயாகும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நமது உடலில் கணையம் அதாவது பேங்க்ரியாஸில் இருந்து உற்பத்தியாகும் இன்சுலின்கிற ஹார்மோன் குறைபாடு அல்லது இன்சுலினோட செயல்பாடு குறைவா இருக்கிறதுனால இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. செல்கள் திசுக்கள் அதனை யூஸ் பண்ண முடியல. இதுவே நம்ம நீரிழிவு நோய் என்றோம். இந்த டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இன்சுலின் ஊசி அல்லது மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டு சர்க்கரை அளவை குறைச்சுக்கிறாங்க இல்ல நிறுத்திக்கிறாங்க. ஆனா பல பேருக்கு இதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இது மட்டும் போதாது, இதனுடன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கை முறை மாற்றம் ரொம்பவும் அவசியமான ஒன்று. வாழ்க்கை முறை மாற்றம்னா என்ன பார்த்தோம்னா, அது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பயிற்சிகள் மேற்கொள்ளுவதுதான். இது ரொம்பவும் முக்கியம். டயபெட்டிக்க கண்ட்ரோலா வச்சுக்கணும். இப்படி செய்யறதுனால நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். அதனால உடற்பயிற்சி மிகவும் அவசியம், உணவு கட்டுப்பாடும் அவசியம். உடற்பயிற்சினா அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங், இது கூட யோகா பயிற்சியும் பண்ணாங்கன்னா அதனால உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஒரு சில யோகாசனம் சக்கரவியாதிக்காக பேசிக்கா வந்து இன்வெர்டட் போசஸ் வாங்க, அப்புறம் மூச்சு பயிற்சி ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங் அந்த மாதிரி இருக்கு, நீங்க சென்டருக்கு போனீங்கன்னா சொல்லி தருவாங்க. தியான பயிற்சி, அடுத்தது ரிலாக்ஸேஷன் தளர்வு பயிற்சி, இதெல்லாம் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் இவங்க செய்யறதுனால பல நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடியும். இதை HbA1c மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 6-7 வச்சுக்கிட்டாங்கன்னா அது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்படும், தானியங்கி நரம்பு மண்டல செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ளும். இதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இதுதான் எல்லா உறுப்புகளும் கண்ட்ரோல் பண்ற ஒரு நரம்பு. இந்த செயல்பாட்டை சீரா வச்சுக்கிறதுனால சர்க்கரை வியாதியும் நம்மளால கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். மேலும் சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளை தாமதப்படுத்தவோ அல்லது தடுக்கவோ முடியும். இதோடு இல்லாம உணவு கட்டுப்பாடுலயும் அவங்க கவனத்தை செலுத்தணும். அதிகமான ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு, புரத சத்து உள்ளது அதிகமா எடுத்துக்கிட்டு மாவு சத்தை நம்ம உணவுல குறைத்துக்கணும். இப்படி செய்யறப்போ நீரிழிவு நோய கட்டுப்பாட்டுல அவர்களால வைத்துக் கொள்ள முடியும். யோகாங்கிறது ஒரு துணை பயிற்சி தான், ஒரு அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் தான். முக்கியமானது என்னன்னா, மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து ஊசிய கண்டிப்பா எடுத்துக்கிட்டு அது கூட இது ஒரு துணை பயிற்சி, அர்ஜென்டா தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் அதை கண்ட்ரோலா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வைத்துக் கொள்ள முடியும். இதனை எல்லாரும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நலமாக வாழ வேண்டும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்று நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:30 நேர்களே வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எப்பவுமே ஒரு ஜி கே கேள்வியோட நாம ஆரம்பிப்போம், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியோட ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கான கேள்வி என்ன? ஸோ ஃபேஸ்புக் பேஜ் பார்க்காதவங்களுக்காக இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2025 இந்திய தடகள விருதுகளில் சிறந்த ஆண் தடகள வீரர் விருதை வென்றவர் யார்? இதுதான் உங்களுக்கான இன்றைய எஃபி கேள்வி. 2025 இந்திய தடகள விருதுகளில் சிறந்த ஆண் தடகள வீரர் விருதை வென்றவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்க வணக்கம் மக்களை போஸ்டர் இருக்கும், அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லுங்க. யார் யாரெல்லாம் சரியான பதில் சொன்னீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியான பதில் என்ன அப்படிங்கறதையும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாரணமாயிரம் படத்துல இருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி இப்ப உங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு செய்தி இதை பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. ஆமாங்க, கூடங்குளத்துல இருக்கக்கூடிய இந்திய அணுமின் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டேர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிளஸ் 2 அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18-24 வயது வரை. இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். இதற்கு விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. ஸோ இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் npcilcareers.co.in. இந்த வெப்சைட்ல இதற்கான முழு விவரமும் இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இம்மாதம் கடைசி தேதி 29ஆம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: 7:55 நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். சோ இப்போ நாம எஃபி கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2025 ஆண்டிற்கான இந்திய தடகள விருதுகளில் சிறந்த ஆண் தடகள வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் நீரஜ் சோப்ரா அவர்கள். நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் வந்து 2025 இந்திய தடகள விருதுகளில் சிறந்த ஆண் தடகள வீரர் விருதை வென்றவர். நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், முள்ளக்காடு பாபு, காரைக்கால் நிறைவிலிருந்து NMP நச்சுப்பிள்ளை, கர்நாடகா சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷாம்லா, கடலூர் விளக்கப்பாடி செந்தில் முருகன், ராஜபாளையம் பிரபு வீரா, சென்னை அன்புராணி, கோவை லூயிஸ் செல்வராஜ், பெரியவளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, அரியலூர் வீரதுரை, சென்னை அந்தோனிராஜ் ஹரிஹரன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதுரை சண்முகசுந்தரம், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சேலம்லிருந்து சுதாகர். இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். அர்மீனியாவில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அந்நாட்டு பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் மற்றும் அவரது கட்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

மேற்கு ஆசியாவில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை தொடர்ந்து ஈரானில் சிக்கி தவித்த இந்திய குடிமக்களை அர்மீனியா வழியாக பாதுகாப்பாக மீட்பதற்கு செய்த உதவிகளுக்காக அர்மீனியா பிரதமருக்கு தமது நன்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-111-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் வடக்கு பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் இவதே மாகாண கடலோர பகுதியில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருப்பதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை. இதுபோல் வெனிசுலா நாட்டின் யுமேரா நகரில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.5 இது பதிவாகியுள்ளது. முதல் கட்ட தகவலின்படி அந்நாட்டின் தலைநகரான காரகாசில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வழங்கினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடா அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: நேரம் 8:03:44 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடரும் நிகழ்ச்சி நம்ம புதுவை. தினமும் ஒரு ஆர்ஜே ஒரு ஊரை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஊரை பத்தி நம்ம கிட்ட வேற லெவல்ல பகிர்ந்துக்க போறாங்கன்னு ஆர்ஜே கிட்டே தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மக்களே. இசை மழை நனைஞ்சு பொது எனர்ஜியோட காலை பொழுது ஸ்டார்ட் பண்ண காத்திருக்க நம்ம பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் அதிரடி சரவடியா சார்ந்திருக்கிறேன். 102.8 எஃப்எம் ரெயின்போ நம்ம புதுவையோட கேட்டுதான் கேட்டுருக்கீங்க. மாநகரத்தின் மிரட்டலான டிராபிக், கிராமத்து மண்ணோட பசுமை, புதுச்சேரியோட வரலாறு, அப்புறம் அன்றாட லோக்கல் லைஃப் ஸ்டைல்னு நம்ம ஊரோட அசல் முகத்தை அப்படியே உங்க கண்ண முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோவான இது நம்ம புதுவை. வழக்கம் போல இந்த குறிப்பான காலை பொழுது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கம். உங்க கூடவே டிராவல் பண்ண மைக் பிடிச்சி ஆன் ஃபீல இறங்கி இருக்கிறேன் உங்க அன்புக்குரிய எனர்ஜி பேக் ஆர்ஜி சீனு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சேம வைபா எனர்ஜியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி டவுனை விட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி வெளியூர் கம்யூனிட்டப்பட்ட ஒரு மாசான ஏரியாவுக்குள்ள பேக் போட்டு அதுதான் நம்ம படம் மங்கலம். காலையில எந்திரிச்சாம் அந்த பசுமையான வயல்வெளியோட குளு குளு காற்று. அதே சமயம் நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற பல பெண்கள் நிறுவனங்கள், பிரம்மாண்டமான நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்து பஞ்சு வைக்கிற ஓடுற நம்ம உழைக்கிற மக்கள், இப்படி உழைப்பும் கிராமத்து பாசமும் ஒன்னா கலந்த

0: செம்ம டீ செம்ம எனர்ஜியான ஸ்பாட்டு தான் இந்த வடமங்கலம். இன்னைக்கு நம்ம வடமங்கலம் மக்களோட காலை நேர எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலை ஸ்டூடெண்ட் வந்து ரெடியா இருக்க நம்ம வணக்கம்
1: வணக்கம் என் பேர் ஆகாஷ். ஸ்கூல் படிக்கும்போது டென்த் படிக்கும்போது கெமிஸ்ட் சயின்ஸ்லாம் நல்லா மார்க் எடுப்பேன். அது லெவன்த்து டுவெல்த்து போனோடனே கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் மார்க் அதிகமாயிடுச்சு, அதனால எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறேன்.
0: சரி ஓகே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமங்கலத்தோட ஃபேஸ் இது வந்து மாறிக்கிட்டே வருது. அதாவது எவ்வளவு க்ரோத் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அதோட ஃபேஸ் மாறிடுது. இந்த வந்து பார்க்கும் பாத்தீங்கன்னா என்எஸ்சி போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா மாத்திட்டாங்க. எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை?
1: முதல்ல இருந்த வடமங்கலத்துக்கும் இப்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வடமங்கலம் பக்கம் போனா ரெண்டு சைடும் மரம் இருக்கும், புளிய மரமா இருக்கும். இப்ப இல்ல,
0: வெயில்
1: ஆமா ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த மரத்துக்கு இங்க பேசிட்டு இருப்போம். இப்ப சுத்தமா வெயிலா இருக்கு, எங்கேயுமே நிக்க முடியல. நேரம் வடமங்கலம் பார்த்தாலே வெயிலா இருக்கு, வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல எல்லாம்
0: வெயில ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா நிறைய மரம்.
1: ஆமா நிறைய மரம் இருக்கு.
0: அதாவது ரோடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பஸ்ஸுங்க லாரிங்கன்னு சொல்லிட்டு வடமங்கலம் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிஸியா இருக்கு. இந்த பிஸியில வந்து அந்த டிராபிக் வந்து சமாளிக்கிறேன்.
1: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த லாரி எல்லாம் போகும்போது டஸ்ட் எல்லாம் வந்து படிக்கும். அது கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, கம்பெனி இருக்கு, அதனால கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த இடத்துல எடுத்து விட்டு போனா போட்டுன்னு இருக்கோம் அந்த டைம்ல.
0: சரி ஓகே. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இந்த ஏரியால இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸைஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு உங்களோட எக்கனாமிக் வந்து ரொம்ப பக்கப்படமா இருக்குன்னு
1: கேட்குறீங்க? அது இதை பத்தி சொல்லணும்னா எங்க ஊர்ல பாதி பேர் அந்த கம்பெனியில வேலை செய்யறாங்க, ஒர்க் பண்றாங்க. நிறைய ஹவுஸ் உமன்ஸ் தான் அங்க ஒர்க் பண்றாங்க. அந்த கம்பெனி இருக்கிறதுனாலதான் வந்து நிறைய வீட்டுல நிறைய வரைக்கும் அந்த டீ கடை இருக்கும். நைட் டைம் தான் நாங்க பசங்க எல்லா கும்பலா சேர்ந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு திருப்பி பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதே அங்கதான். ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும்.
0: சரி ஓகே. இப்ப பாண்டிச்சேரி டவுன்ல இருக்கிற அந்த காலேஜ் லைஃப் பெஸ்டா இருக்கா இல்லைன்னா இந்த விஜயநூர் வடமங்கலம் சுற்றுவட்டாரத்துல இருக்கிற இந்த காலேஜ் லைஃப் பெஸ்டா இருக்கா?
1: கண்டிப்பா வில்லியனூர் வடமங்கலம் இந்த சைடு தான் பெஸ்டா இருக்கும். அங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கும், அது மாதிரி தொல்லையா இருக்கும். எங்க போனாலும் நிக்க முடியாது. இங்க அப்படி கிடையாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச கடை, நம்ம ரெகுலரா போற இடம், அது வீட்டு பக்கத்துலயே இருக்கு. நினைச்சா உடனே அப்படியே டீ கடை என்னன்னா போயிட்டு வந்துடலாம். இதுதான் கிட்ட, இதுதான் ஜாலியா இருக்கும்.
0: எந்த அளவுக்கு உங்க ஊரை வந்து நீங்க தேவைப்படுது?
1: அது வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப என்ஜாய்
0: பண்றேன்.
1: கபடி வாலிபால் தான் அதிகமா, வாலிபால் தான் விளையாடுவோம். நான் வாலிபால் பிளேயர், அதனால வாலிபால் தான் எங்க ஊர்ல. தோட்டத்துல நிறைய வாலிபால் கிரவுண்ட் இருக்கு, நினைச்சா எங்க வேணா போய் விளையாடுவோம். படமானத்துலயும் இருக்கு, சென்னல்ல இருக்கு, அரியூர், பங்கூர், அப்படியே இந்த பக்கம் ஆரியப்பாளையம், வெளியூர்ல இருக்கு. அதே ஃபுல்லா வாலிபால்
0: வாலிபால் தான்.
1: ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாய்ஸ் ரேடியோல கேட்கும் அப்படின்னு
0: பேசுறீங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா வடமங்கலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. அதாவது வடமங்கலம் வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் விவசாய கிராமம் மட்டுங்க, புதுச்சேரியோட மிக முக்கியமான ஒரு தொழில்துறை மையங்கள ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கூடவே இங்க இருக்கிற லோக்கல் மக்களோடையும் நம்ம பேச போறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இதேசம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth around 30,000

0: எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 8:31, 20 வடமங்கலத்திலிருந்து ஆர்ஜே சீனு அவர்கள் வேற லெவல்ல இன்ஃபர்மேஷன்ஸா நமக்காக கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம புதுவை நிகழ்ச்சியில யார் பேச போறா, என்ன பேச போறாங்கறத ஆர்ஜே சீனு கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா வடமங்கலத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். அதாவது புதுவையின் தொழில்துறை இதயமாக இருந்துட்டு இருக்க வடமங்கலம் இது ஒரு விவசாய கிராமம் மட்டுமில்ல, புதுச்சியோட மிக முக்கிய தொழில்துறை மையங்களை ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இந்தியாவோட முன்னணி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருந்து துறையில உலக புகழப்பட்ட நிறுவனங்கள் என்ற, அதுவும் இல்லாம அத்வான் போன்ற தொழிற்சாலைகள்லாம் இந்த வடமங்கலம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கேன். அதாவது தினசரி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் உழைக்கிற வர்க்கத்தினர் வந்து சென்ற வாழ்வார பகுதியாக இது இருக்கும். அமைதியான கிராமத்து பைக் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரமும் இங்கே இருக்கும். அதாவது வில்லியனூர் மாதா கோவில் மற்றும் உலக புகழ்பெற்றும் வில்லியனூர் திருக்காவீஸ்வரர் கோயிலுக்கும் மிக அருகில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அமைந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இங்க எல்லா தொழிற்சாலைகள் காரணமாக உள்ளூர் தமிழ் மக்களோடும் வட இந்திய மாநிலங்களை சேர்ந்த அதாவது மராத்தி, நேபாளி, இந்து பேசுகிற மக்களும் ஒரு சிறிய அளவில் இணைந்து ஒரு மினி காஸ்மோபாலிட்டன் கிராமப்புற பயிற்சியும் வந்து இங்கே இருந்திருக்கு. இந்த சுற்றி இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி கீழ்ப்புறம் எந்த ரொம்ப அருகாமல் இருக்கிறதுனால அரியூரும் ஒரியம்பட்டு கூடப்பாக்கம் போன்ற முக்கிய கிராமங்களுக்கும் இது ஒரு முக்கிய மையப்பகுதியாக இருந்துட்டு இவ்வளவு புகழ்பெற்ற இந்த இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தான் நம்ம இங்க நம்ம பேசப்படுற மட்டும் பேசலாம். ஹாய்,
4: ஹாய், வணக்கம். வணக்கம்,
3: இல்லை பேசுறேன்.
4: ஆமா, காலையில நிறைய கம்பெனி தான் இருக்கு, அதனால கொஞ்சம் காலையில ஷிஃப்ட் கணக்குல போகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலை பார்த்தா அவங்க சமைச்சு குடிச்சுதான் ஆகணும். அதனால நிறைய ஃபேமஸான
3: வளர்ச்சி
4: அடைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய விவசாயம் தான் இப்ப கம்பெனிகளை அது எந்த லேடிஸ் கூட வீட்டுல கூட இருக்கு கிடையாது, எல்லாம் ஒர்க் பண்றாங்க, யாரும் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா விவசாயம் ஒரு பக்கம் அழிஞ்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
3: இங்க இருக்கிற கம்பெனிகளை வந்து வேலை இருந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து இப்ப வடமங்கலத்துல வந்து தங்கியிருக்காங்க. பக்கத்துக்கிட்டு வர்ற அந்த வட இந்தியா பாத்தீங்கன்னா எப்படி பழகிறீங்க, அதாவது அவங்களுக்கு நம்ம ஊர் சமையலையோ அல்லது தமிழையோ வந்து கத்துக் கொடுக்குற அனுபவம் எல்லாம் ஏதாவது இருந்திருக்காங்க?
4: ஆஹ், அது மாதிரி இருக்கிறாங்கப்பா நிறைய பேரு. ஆனா பேசுவாங்க, அவங்க கத்துக்கிறாங்க. ஆனா இங்க அவங்க தான் நிறைய விஷயங்கள் இங்க வந்து கத்துக்கிட்டு அவங்க அவங்க வளர்ச்சி பண்ணதான் நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா,
3: பிசினஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா வீட்டு தேவைக்கும் அவசரமா ஒரு காய்கறி மளிகை பொருட்கள் வாங்கணும்னா நம்ம வடமங்கலம் லோக்கல் கடைகள்ல முடிச்சுங்களாம். ஏன்னா அப்படியே வெளியூர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு ஒரு ரைடு கொடுத்துருக்கீங்க.
4: வடமங்கலத்துல எல்லாமே கிடைக்குது. அப்படி ஏதாச்சும் கிடைக்காத ஒரு சில விஷயத்துலதான் வெளியில் இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி வடமங்கலத்துல எல்லாமே பக்கத்துல கிராமத்துல இருந்து பயிர் செஞ்சுற காய்கறி எல்லாமே கிடைக்கும். மற்றபடி வேற இடம் வாங்கணும்னாதான் வீட்டில் இருக்கும்.
3: நம்ம வடமங்கலத்துக்கு வந்து நம்ம பக்கத்துல தான் இந்த உலக பகுதியில் வில்லியனூர் மாதா கோவில் இருக்கு, வண்ணடத்தில் திருக்காமீஸ்வரர் கோயில் இருக்கு. இங்கே விசேஷ நாட்கள்ல மனசுக்கு நிம்மதி வேணும்னா குடும்பத்தோட அப்படியே உங்க போயிட்டு வர அந்த ஸ்பெஷலான ஒரு ஆன்மீக ஸ்பாட் தான் எடுத்துருக்கு.
4: அது வந்து திருக்காமீஸ்வரர் கோயில் தான், மோஸ்ட்லி எல்லாருமே திருக்காமீஸ்வரர் கோயில் பண்ணுவாங்க. அதுக்கு மாதா கோயிலும் சுற்றுலா தான் இருக்கும். அதுவும் அமைதியா வீக்லி சாட்டர்டே, இல்லை வந்து ஃப்ரைடே அதெல்லாம் மற்ற வந்து திருக்காமீஸ்வரர் கோயில் தான்.
3: உங்க வீட்டுக்கு வெளியில இருந்து சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா வடமங்கலத்துல இருக்க இந்த இடத்த வந்து நீங்க கண்டிப்பா பாக்கணும், பாருங்கப்பா அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு இடம்
4: பார்த்தாக்கா பாத்துலாம் உங்களுக்கு கட்டிட்டு வரலாம். அந்த கம்பெனி தான் இருக்கும் அதிகமா, பார்த்தா திடீர்னு தான் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவோம்.

0: கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவோம். ஒரு கோயில்
1: வந்து அதே நிறைய ஸ்கூல் பசங்க வந்து நல்லா சுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா. ஆனா நான் 9வது படிக்கிறேன் 10வது படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியா நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு ரெடியா இருக்கிறாங்க. தமிழ்ட்ட பேசினா ஹாய்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்,
0: நீங்க
1: உங்ககிட்ட பேசிட்டா போய் பாப்போம். நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அன்பு பாசமா இருக்கு, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் தருண், எம் தருண்.
1: எம் தருண், தருண் என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்கீங்க ஸ்கூல்லாம்?
0: ஜாலியா தான் இருக்கு.
1: ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த மங்களத்துல வந்து வயல்வெளி காசெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வந்துடுறேன். இந்த வடமங்கல ரோடு வழியா வர்றப்ப உனக்கு பிடிச்ச ஒரு இயற்கை காட்சினா எந்த படிச்சு சொல்லுவேன்? எங்க இருக்கு
0: இந்த ரோட்ல வரத்து காத்து நல்லா அடிக்கிறப்ப ஜாலியா இருக்குது. அதே பேசினா பசங்க ஜாலியா, ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்து வரப்ப ஜாலியா
1: இருக்கு. நம்ம வடமங்கல பெரிய பெரிய காரு பாட்டு தயாரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
0: போறாங்க.
1: பம்பரம்
0: நாங்க ஒரு 9-12 பேர் இருக்கோம்.
1: இன்னைக்கு வடமங்கலம் கிராமத்துல இருந்து நம்மளுடைய நம்ம புதிய நிகழ்ச்சி போயிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப ஜாலியா வந்து நல்லா பேசிட்டாங்க. இன்னும் வடமங்கலத்தை பற்றி நிறைய தகவல்களும் இன்னும் நம்ம யாரா இருக்கிறதுனா நம்ம நிகழ்ச்சியில் ரெடியாக இருக்கலாம். அவங்க கிட்ட பேசுறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி. உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
3: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: படி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நேரம் 8:46:32 நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜேசினும் வடமங்கலத்துல இருந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ யாருகிட்ட பேச போறாரு, என்ன விதமான புது புது இன்ஃபர்மேஷன் நமக்கு கொண்டு வர போறாருன்னு பாக்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வடமங்கலத்துல போயிட்டு இருக்கு. நான் ஆர்ஜேசின் தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க காலையில வந்து ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்து இதுக்கு முன்னாடி பேசினா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னே ஆனா நானும் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதை பேசுறதுக்காக அவங்களோட ஆசையை வந்து நாம ஏன் வீணடிக்கணும். இப்போ அவங்ககிட்ட பேசலாம். ஹாய், என்ன பேச சொல்லுங்க. என்ன படிச்சு இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க?
4: என்ன படிக்கிறீங்க?
3: நன்றி. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நயர்ஷோல வில்லியனூர் பக்கத்துல இருக்க நம்ம வடமங்கலம் ஏரியாவில் இருந்து காலையிலே பஸ்ஸுக்காக காத்துட்டு வந்து நம்ம பள்ளியை சுற்றி இருக்கோம். காலேஜ் அப்புறம் இந்த ஊரோட பெருமையும் தங்களோட சுய தொழில் கெட்டையும் எதார்த்தமா பக்கத்துக்கிட்டேன். நம்ம பாசக்கார இல்லத்தரசியும் ஃபேக்டரி ஷிப்ட் போடுற நம்ம உழைக்கும் சாம்பியன் எல்லாருக்கிட்டையும் பேசினேன். இந்த நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. பாஸ் நம்ம எனர்ஜியா செம்ம தரவடியா போச்சு. ஒண்ணு மட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நம்ம வடமங்கலம் வெறும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மட்டும் இல்லையா, ஒரு பக்கம் மல்டிநேஷனல் நிறுவனங்களை கொண்டுட்டு இருக்க ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட நிறுவனங்களோட உழைப்பும், இன்னொரு பக்கம் அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விரிஞ்சு கிடக்கிற பசுமையான வயல்வெளியும், ஒரு மாதா கோவில் அந்த சிவன் கோவிலோட ஆன்மீக வயபுன்னு புதுவையோட பாரம்பரியத்தையும் நவீன பொருளாதாரத்தையும் முன்னா இணைக்கிற ஆகச்சிறந்த ஒரு மாஸ் ஏரியா தான் இந்த வடமங்கலம். இங்க இருக்கிற மக்களோட முகத்துல இருக்கிற அந்த புண்ணுகளின் யதார்த்தமான பாசம் தான் இந்த ஊரோட ஆகப்பெரிய பலமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில அவசர உலகத்திலையும் ஏன் மைக் முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா கலகலப்பா பேசணும். வடமங்கலம் மக்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜேசியோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த வடமங்கலம் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களை ஏரியால இருந்து புதிய சுவாரஸ்யமான தகவலோட உங்களை அப்படியே வந்து லைவ்ல மீட் பண்றோம். அதுவரை எங்களோடு இருந்து விடைபெறுது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜேசியும் இசையோடு ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55, 5 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா

0: ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்பொறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க்கு ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயிலு. இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லோரும் ஓடி வந்து இந்த விஷயத்த சொன்னாங்களாம். கடத்திக்கிட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாராம் அந்த ராஜா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். நாட்டின் முதலாவது ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நாயுடு வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று தொடக்கி வைக்கிறார். டில்லி வழியாக ஏர் இந்தியாவின் சர்வதேச விமான வலையமைப்போடு இணைக்கப்படும் நாட்டின் முதல் ஸ்போக் நகரமாக வாரணாசி திகழ உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள லிபுலேக் கணவாய் வழியாக இந்தியா மற்றும் சீனா இடையே நடைபெறும் எல்லை வர்த்தகம் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மீண்டும் தொடங்க உள்ளது. முதல் கட்டமாக 17 வர்த்தகர்கள் மற்றும் 9 உதவி

கல்வியாளர்கள் உள்பட மொத்தம் 26 வர்த்தக அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தார்ச்சுலா துணைப்பிரிவு மெஜிஸ்ட்ரேட்டும் வர்த்தக அதிகாரியுமான திரு ஆஷிஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வருகிறார். மாலை புதுச்சேரி குபேர் சாலையில் CGST ஆணையரக கட்டிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைக்கிறார். பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி மைதானத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டு பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திறந்து வைக்கிறார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் போஸ்னியா ஹெர்சகோவினா அணியிடம் 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணி தோல்வியடைந்து உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறியது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ரஃபோர்ட் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:20. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. ஃபர்ஸ்டா நாம பாட்டு கேட்க போறோம். ஜெமினி படத்துல இருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ண கணேசன், சுகன்யா மற்றும் பரத்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நேர்ல எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கும்பகோணம் நேதாஜி நகர்ல இருந்து பிரீதா, பிரதீப் மற்றும் ஸ்ரீதேவி. சோ இவங்களுக்கான பாட்டை கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பர்ல.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 102.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சாமி படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? எடப்பாடியில இருந்து தங்கவேல், மற்றும் இதே பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தேனி பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510105.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 9:20 18 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தொடரி படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா இந்தியன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடல கேட்டிருக்காரு கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்.

0: அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்மிதா, தோகித், நிலானி இவங்களுக்கான பாட்டு கேட்க.

9:37 FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம பாட்டு கேட்க போறோம். என்ன படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா மஜா படத்துல இருந்து. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு காரைக்கால் மேலஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன். இவருக்கான பாடல் கேட்கலாம்.

0: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: கேட்டுருக்கீங்க நேஸ்லே எஃப்எம் ரெயின்போ 102.8 இது இணைய வழி நேய விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா அவை சண்முகி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: 9:49 FM ரெயின்போவின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஐ திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கரூர் மாவடையான் கோவில், ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார் மற்றும் காவ்யா.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சில பேர் பாடல் கேட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. சோ இன்னைக்கு பாடல் கேட்க முடியாதவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், கூத்தப்பாக்கம் சோனாட்சி சிவகுமார், தூத்துக்குடி சீதா லட்சுமி சுப்பிரமணியன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, விக்னேஷ் தட்டாஞ்சாவடியிலிருந்து கண்ணன் வயாபுரிப்பட்டினம், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், முதலியார்பேட்டிலிருந்து தங்கப்பாண்டி, வில்லிவாக்கம் குபேந்திரன், வாரியங்காவல் கதிரவன், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், திண்டிவனம் ஐயப்பன், கோயம்புத்தூர்லேருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, ஓட்டிலிருந்து சுரேஷ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேசன், தேவிகாபுரம் வீரமணி, கேரளாலிருந்து குமார், இன்னும் சில பேர் வந்து விட்டு போயிருக்கும். ஸோ பாட்டு கேட்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. மீண்டும் நாளைக்கு 9:02 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு, அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நாம் பாட்டு கேட்க போகிறோம். வாகை சூடவா இந்த படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. மகேந்திரன், மனோ, சோபனா, திகழணியன், திகழிசை, சுரேந்திர, காயத்ரி, நெல்லிக்குப்பம்ல இருந்து.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று புதுடெல்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1975 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. இதில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் தலைமை தாங்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் மறு

மாற்றுதல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண் பட்டியல் இன்று பிற்பகல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுக்கூட்டல், மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 10:03 20:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட சூப்பர் சூப்பரான கேள்வியெல்லாம் நிலையத்திலேருந்து கேட்டுட்டு இருப்பேன். நீங்கள் அதுக்கான ஆன்சரை கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். என்கிட்ட இல்லாமல் மக்கள்கிட்ட எங்கள் நிலையம் மூலமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கனாக்கா 0413 அப்படின்ற நம்பரை மறந்துடாதீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் சூப்பரான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிடும் உணவின் சுவையை அதிகமாக உணர உதவுவது எது? அதாவது நம்ம சாப்பிடும் உணவின் சுவையை அதிகமாக உணர உதவுவது எது அப்படின்றது தான் கேள்வி. கரெக்டான ஆன்சரை மறக்காமல் கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னாக்கா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு கால் பண்ணுங்கள். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, நாம் சாப்பிடும் உணவின் சுவையை அதிகமாக உணர உதவுவது எது அப்படின்றது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றதுக்காக சூப்பரான காலர் ஒருத்தவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஐயப்பன் சார், கேள்வி கேட்டீங்களா? என்ன ஆன்சர்? சரியா சொன்னீங்க. கரெக்ட், சரியான விடை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக்குனால நமக்கு இனிப்பு கசப்பு போன்ற அடிப்படை சுவைகள், இனிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்புன்ற மாதிரி அடிப்படை சுவையை தான் நாக்கினால் உணர முடியும். மூக்கினால தான் எல்லா விதமான சுவையும் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கால் பண்ணி சரியான ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, ரொம்ப சூப்பர் ஆன்சர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி ஆன்சர் சொல்லணும், சரியான கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா, கால் பண்ண வேண்டிய நம்பர் 2277630 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை மறக்காம முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்கு சூப்பரான கேள்வி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் எந்த பகுதி எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சிக்னல் அனுப்புது அப்படின்றது தான் அந்த கேள்வி. மறுபடியும் சொல்றேன், மனித உடலில் எந்த பகுதி எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சிக்னல் அனுப்புது? இந்த கேள்விக்கான ஆன்சரை என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2277630 2275230 அப்படின்ற நம்பருக்கு வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 மறந்துடவே மறந்துடாதீங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் சூப்பர் சூப்பரான கேள்விகள்லாம் உங்களுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணி சரியான ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரான ஆன்சர் சொல்றதுக்காக. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் ஆர்ஜே பாலத்தில இருந்து பலராம் பேசுறேன் சார்.
2: பலராமன் சார், கேள்வியை கேட்டீங்களா? ஓகே, கேள்வி உங்களுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். சூப்பரான ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொல்றதுக்கு, சரியா? மனித உடலில் எந்த பகுதி எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சிக்னல் அனுப்புதுன்னு சொல்றதுதான் கேள்வி. எந்த உறுப்பு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சிக்னல் அனுப்புது?
3: சிக்னல்
2: சூப்பரா சொன்னீங்க. எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க மூளைதான்?
3: அது எந்த மூளை போயிட்டா சார் வெளியே ஏற்படுத்தும்.
2: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேள்விகளுக்கு சூப்பரான ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா மறந்துடாம 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம் சிரிக்கும் போது எத்தனை தசைகள் வேலை செய்யும் அப்படின்றதான் கேள்வி. நாம் சிரிக்கும் போது எத்தனை தசைகள் வேலை செய்யும் அப்படின்றது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான ஆன்சரை ரெடி பண்ணி தயாரா வச்சுக்கோங்க. மறக்காம கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்கள் நிலையத்திலிருந்து எல்லாருக்கும் கேட்கற மாதிரி உரக்க சொல்லுவேன். சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:19 34 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். மேக்ஸிமம் வால்யூம், மேக்ஸிமம் எனர்ஜியோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா ஜாயின் பண்ணியிருக்காங்க? சூப்பரான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். நாம் சிரிக்கும் போது எத்தனை தசைகள் வேலை செய்யும் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒரு காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து ரொம்ப ஃபயராக கால் பண்ணியிருக்கீங்க போலியே. சார் கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்? நாம் சிரிக்கும் போது எத்தனை தசைகள் வேலை செய்யும்?
1: 20 தசைகள் வேலை செய்யும் சார்.
0: சூப்பர், சூப்பரா சொன்னீங்க சார். ஆமா, நாம சிரிக்கும் போது 20 தசைகள் வேலை செய்யுது. கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார, நன்றி.
0: நேர்களும் நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்னப்பா பண்ணணும்? மொபைல் போனை எடுக்கணும். எடுத்துட்டு 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணணும். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் அதிக வியர்வை சுரக்கும் பகுதி எது? மறுபடி சொல்கிறேன், மனித உடலில் அதிக வியர்வை சுரக்கும் பகுதி எது அப்படின்றதுதான் கேள்வி. சரியான ஆன்சரை கால் பண்ணி ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க. இப்போ சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனித உடலில் அதிக வியர்வை சுரக்கும் பகுதி எது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். சூப்பரான காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. வணக்கமே ரொம்ப பவர் பேக்டா இருக்கு.
1: முன்னாடி
0: நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணும், மொபைல் போன் எடுக்கணும், 2271760 அப்படின்ற நம்பருக்காவது, இல்லனா 2275230 அப்படின்ற நம்பருக்காவது டயல் பண்ணணும். உடனே எங்க நிலையத்துக்கு கனெக்ட் ஆகும், அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன், சூப்பரான கேள்வி கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிப்பா, வெளியூர் நேர்களை தான் என்னப்பா பண்றது, 0413 அப்படின்ற நம்பரை மறக்காம முன்னிட்டு டயல் பண்ணும். நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க கேள்வி என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் சராசரியாக எத்தனை முறை கண்ணிமைப்பான்? திரும்பவும் சொல்றேன், ஒரு மனிதன் ஒரு நாள்

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் சரியாக 10:31, 5 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 92.8 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் சராசரியாக எத்தனை முறை கண்ணடிப்பான், டிமிக் டிமிக் கண்ணடிக்கிறாங்க இல்லையா, அது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை முறை கண்ணடிப்பான் அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு சூப்பர் ஆன்சர் பண்றதுக்காக நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு எந்தூசியஸ்டிக்கா இருக்கீங்க அப்படின்றது பிரதிபலிக்கு ஜொலிக்குது சார். அப்படியே
2: காலையில சந்தோஷம்.
1: சொல்லுங்க சார், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு
2: கேட்டீங்களா? கேட்டேன். இதற்கான சரியான விடை, சராசரியாக 10,000 முறை ஒரு மனுஷன் கண் இமைக்கிறான்.
1: ஓ சூப்பர் சார். ஏன் சார் 10,000 முறை தான் கண் இமைக்கணுமா? மேல கொஞ்சம் இமைக்க

0: கூடாதா?
1: இல்ல இல்ல இமைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம ஆவரேஜா ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துல 15-20 முறை கண் இமைக்கிறான். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஸ்கிரீன் அப்படிங்கறத பாக்குறோம் இல்லையா, கம்ப்யூட்டர்ல மத்த இதுல செல்போன்ல, அப்போ 4-5 தடவை பிளிங்க் ஆறது கம்மி ஆகுதான். அதனாலதான் அதிக நேரம் லேப்டாப் இல்லைன்னா போன் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம கண்கள் வந்து ட்ரைனஸ் ஆகுதான். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கண்ணு அதிகமா இமைக்குமா துடிக்குமா. அப்போ 20-30 தடவை, அதாவது நார்மலா 15-20 தடவை நம்ம கண் இமைக்கிறோம்னா ரொம்ப ஃபேட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன், டயர்ட் ஆயிடுச்சு கண்ணுனா 20-30 தடவை கண் வந்து இமைச்சுக்கிட்டே இருப்போம்மா. அதனால இதுல இருந்து என்ன தெரிய வருது, செல்போனை கம்மியா பாருங்க, லேப்டாப்ப கம்மியா பாருங்க, மாடர்ன் கேட்ஜெட்ஸ கம்மியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஐஸ் ஆகவே ஆகாது.
0: காட்பாடி சந்திரசேகர் சார் தான் பேசுறாங்களா இல்ல ஐ டாக்டர் சந்திரசேகர் சார் பேசுறாரா?
1: இல்ல இதெல்லாம் நிறைய தகவல்கள், நீங்க ஒண்ணு சொல்ல போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், அது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சியில கால் பண்ணி சூப்பர் ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி உங்களோட பதில எங்க கூட பகிர்ந்து நினைச்சீங்கன்னா மறக்காம மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மறக்காம 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனித உடலில் அதிகமான எலும்புகள் எந்த பகுதியில் உள்ளன? திருப்பி சொல்றேன், மனித உடலில் அதிகமான எலும்புகள் எந்த பகுதியில் உள்ளன? இதற்கான சரியான ஆன்சர் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் மறுபடியும் சொல்றேன், 2271760 2275230. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 மறந்துடாதீங்க. சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:38:45. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனித உடலில் அதிகமான எலும்புகள் எந்த பகுதியில் உள்ளன அப்படின்ற கேள்வி தான் சூப்பராக கேட்டிருந்தேன். அதுக்காக பதில் சொல்றதுக்காக ஒரு சூப்பரான நேர் ஒருத்தவங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நெல்லிக்குப்பம்ல இருந்து சுரேந்தர் பேசுறேன்.
0: சுரேந்தர் சார், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
1: கேட்டு சார, மனித உடலில் அதிக எலும்புகள் இருக்கும் பகுதின்னு சொல்லுங்க.
0: ஆமா, அதேதான் கேள்வி.
1: ஓகே சார், அதுக்கு சரியான ஆன்சர் வந்து கைகள் சார்.
0: சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க முன்னாடி? தெரியுமா?
1: தெரியும் சார.
0: என்ன பண்ணணும்? வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன கேள்வி உங்களுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் சராசரியாக எத்தனை மனித உடலில் அதிகமான நாம் அழும்போது எந்த ஹார்மோன் குறையும் அப்படின்றதான் அடுத்த கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம் அழும்போது எந்த ஹார்மோன் குறையும் அப்படின்றதான் அடுத்த கேள்வி. இதற்கான ஆன்சரை மறக்காம கால் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் மறுபடியும் சொல்றேன், 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற நம்பர் தான். வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. இப்போ சூப்பரான பாட்டு வருது, கேட்டே என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 10:45, 40 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் அழும்போது எந்த ஹார்மோன் குறையும் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு சூப்பர் ஆன்சர் பண்ணுறதுக்கு காலர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அழும்போது
2: எந்த ஹார்மோன் குறையும்
3: அப்படின்றது
2: கார்டிசோல். கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் தான் நாம் அழும்போது குறையும். ஓகேங்களா? ஓகே சார், கால் பண்ணி நிகழ்ச்சியில சூப்பரான கரெக்டான பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நேர்களை, இவர்களை மாதிரி நீங்களும் சூப்பரா கால் பண்ணி சரியான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணணும்? மொபைல் போனை எடுத்து டயல் பண்ணி எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275233

ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க நிலையத்திலிருந்து நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியான பதிலாக சொல்லலாம். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா என்னப்பா பண்ணணும், 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணணும். சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதற்கடுத்து எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் தூக்கமின்மை அதிகம் பாதிக்கும் உறுப்பு எது? மறுபடியும் சொல்கிறேன், மனித உடலில் தூக்கமின்மை அதிகம் பாதிக்கும் உறுப்பு எது அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்காக விட்டுட்டு போகிறேன். சரியான ஆன்சரை எடுத்துகிட்டு எனக்கு டயல் பண்ணுங்கள். சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 90.8 கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் காலர் சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்றா பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
1: தூக்கமின்மையால் பாதிக்கப்படும் உறுப்பு மூளை.
0: ஓகே ஓகே சார், சரியா சொன்னீங்க. நம் மனித உடலில் தூக்கமின்மை அதிகம் பாதிக்கும் உறுப்பு வந்து மூளை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கால் பண்ணி சரியான ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.
1: கொழுப்புகள் நிறைந்த பகுதி மூளை தான் சார்.
0: ஓகே ஓகே சார், நன்றி சார்.
1: நன்றி, மிக மகிழ்ச்சி.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி சரியான கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் பயந்தால் உடல் முதலில் செய்யும் வேலை எது அப்படின்றது தான் அந்த கேள்வி. நிகழ்ச்சி நிறைவான கேள்வியும் கூட, சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காம 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா சூப்பரான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, நாம் பயந்தால் உடலில் முதல் செய்யும் வேலை எது அப்படின்றது தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக சூப்பரான காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சமேஷ் சார், மேக்ஸ் சார்.
0: தமிழ் மேக்ஸ், நீங்களே ஒரு புது பேரை கிரியேட்
1: பண்ணிடுங்க.
0: வணக்கம் தமிழ் சார், மேக்ஸ் சார். யாரோ தமிழ் சார் தனியாவும் மேக்ஸ் சார் தனியாக உட்காந்து மாதிரி சொல்றீங்களே, தமிழ் மேக்ஸ் நீங்களே ஒன்னு கொலாபரேட்டிவா கிரியேட் பண்ணிடுங்க.
1: தமிழ்ன்ற மேக்ஸ் ஐயா,
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
1: எங்க இளைய இளைய ஆர்ஜே.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: நான் புதிய ஆசை தம்பி பேசுறேன். அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா, அந்த அதாவது என்ன இதயம் அதிகமா துடிக்கும்.
0: கரெக்ட்,
1: இதயம் அதிகமா துடிக்கிறது தான், அதனாலதான் நமக்கு வந்து அந்த இதா
0: உடல் முதலில் செய்யும் வேலை எதுனா இதய துடிப்பு அதிகமா இருந்தான். கால் பண்ணி சரியான ஆன்சர் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: இத்தோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில இருந்து நான் கிளம்புறேன். உங்களுக்கான சூப்பரான பாடல் ஒரு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்டுள்ள பேரழிவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெனிசுலா அரசிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நிலநடுக்கத்தால் தங்களின் அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்தியா ஆதரவாக துணை இருக்கும் என்றும், வெனிசுலாவிற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நாட்டின் முதலாவது ஈசி கனெக்ட் விமான சேவையை இன்று தொடக்கி வைத்தார். டெல்லி வழியாக வாரணாசியை உலக நாடுகளுடன் இணைக்கும் இந்த ஹப் அண்ட் ஸ்போக் விமான சேவை இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் சர்வதேச நாடுகளுடன் மிக எளிதாக இணைக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, இந்த புதிய ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் குடிமக்களின் பயண முறையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கைலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03, 3 நிமிடம், 3 நொடிகள். FM Rainbow புதுவை 102.8 தொடர்வது மெலடி மேஜிக்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 11:20 15 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:32. எட்டினுடைகள் FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
0: நேரம் 11:44 20 நொடிகள். FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் குஷி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேர்வே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். இந்தியாவின் 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் ஹரியானா மாநிலம் குருகிராமில் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த எரிசக்தி அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1975 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்ததோ என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அவசர நிலைக்கு எதிராக போராடிய அனைத்து ஜனநாயக வீரர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அஞ்சலி செலுத்தினார். வெனிசுலா நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 இது பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் 32 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்நாட்டின் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். அவசரகால மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை புதுச்சேரி குபேர் சாலையில் CGST ஆணையரக கட்டிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைக்கிறார். பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளி மைதானத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டு பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று 7:00 நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03 ஆறு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. வரலாற்று என்ற நிகழ்ச்சியில் இன்னிய தேதியில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1983 ஜூன் மாதம் 25 இந்திய விளையாட்டு வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். என்னப்பா நாள், என்ன நடந்தது? கபில் தேவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்களாக இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி தனது முதல் உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்த நாள் இன்று. சூப்பரான நியூஸ் இல்லை? கபில் தேவ் தலைமையில் இந்தியா முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்ற நாள் இன்னைக்கும். சூப்பரான நியூஸோட சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி

8 நேரம் சரியா 12:07 50 ஆகிட்டு இருக்கு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1975 இதே நாளில் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் இந்தியாவில் அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த அரசியல் மாற்றம் ஜனநாயக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நேரம் 12:14. எஃப்எம் ரெயின்போ 92.8 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சுவாரஸ்யமான நிகழ்வை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2009 ஜூன் மாதம் 25 உலகெங்கிலும் உள்ள இசை ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை நிகழ்த்திய நாள். தனது நடந்தாலும் இசையாலும் உலகையே கட்டி போட்ட கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் காலமான தினம் இன்று.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:21, 15 நொடிகள். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆன் பிராங்க்லின் நாட்குறிப்பு வெளியீடு, அதாவது 1947 இதே நாளில் உலக புகழ்பெற்ற புத்தகமான தி டைரி ஆஃப் யங் கேர்ள் முதன் முதலில் வெளியிடப்பட்டது. இரண்டாம் உலக போரின் வழிகளை ஒரு சிறுமியின் பார்வையில் உலகிற்கு உணர்த்திய ஆன் பிராங்க்லின் நாட்குறிப்பு வெளியான நாள் இன்று.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேரம் 12:30.
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா பொதுநலம் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் யோகா பண்ணா உடலுக்கு நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் யோகாவை வச்சு சார்ந்து யோகா மருத்துவம்னு ஒன்னு இருக்குதுன்றது? பொதுவா நம்ம மருத்துவர்கிட்ட போனாலே அந்த மருத்துவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா அவர் மருந்து கொடுப்பாரு, அந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு நிறைய நாட்பட்ட நோய்கள் வந்து விடுகிறது. உதாரணத்திற்கு நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இன்னும் ஆஸ்மா இல்ல இருதயம் சார்ந்த நோய்கள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுதுனால் அவர்கள் ஒருவொருவரும் வந்து நிறைய மாத்திரைகள் உட்கொள்ற பிரச்சனை ஏற்படுகின்றது. அதுவும் அந்த மாத்திரைகள் சாப்பிடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுகின்ற அவேர்னஸ் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமாக பெருகிட்டு வருது. எவ்வளவு அளவுக்கு மாத்திரையை கம்மியா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலும் ஏற்படுகின்றது. ஸோ அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த யோக மருத்துவத்தை நோக்கி எல்லாருமே முக்கியமாக வர்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த யோகா மருத்துவத்துக்கு வர்றதுனால நான் மாத்திரையை எல்லாத்தையும் நிப்பாட்டில்லாமா அப்படின்றது கிடையாது. ஒரு வேளையில மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்க, சிறிது சிறிதாக அவங்க மாத்திரையுடைய எண்ணிக்கை இல்ல சாப்பிடுற வேலையும் அதிகமாடிவிடுறது. இப்ப மாத்திரை மட்டுமே சக்கரை நோய்க்கு சாப்பிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல வந்து அது என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அது சுகர் கண்ட்ரோல் ஆகாததால அவங்க இன்சுலின் ஊசி போட்டுக்கிற அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியுது, மாத்திரையை மட்டுமே நாடிட்டு இருக்க கூடாது. ஒழுக்கம் சிதைவதனால் ஏற்படும் நோய்க்கு ஒழுக்கமே அறுபெரும் மருந்து. இந்த கருத்தில் இந்த யோகா மருத்துவம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. யோகாவினால நாங்க வந்து பல நோய்களுடைய தீவிரத்தை கம்மி பண்றோம். சில பேருக்கு அந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே அவங்க யோகா வந்து பண்ணாங்கன்னா வருங்காலத்துல அது வந்து அறுவை சிகிச்சை நிலைக்கு போகாம நம்ம தடுக்கலாம். இப்ப ஆரம்பத்துல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கரோனரி ஹார்ட் டிசீசஸ் போன்ற பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யோகா மருத்துவத்துக்கு வந்தாங்கன்னா, இப்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யோகா பயிற்று நிலையிட போய் யோகா கத்துக்காம அவங்க யோகா மருத்துவர்கள்கிட்ட வந்து யோகா கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நோய்க்கு எந்தெந்த ஆசனம்னா செய்யக்கூடாது, கான்ட்ராண்டிகேட்டட் ஆசனாஸ்னா செய்யக்கூடாது அப்படின்ற நோய்கள்னா தவிர்த்துட்டு, அதே போல எந்தெந்த ஆசனங்கள் முக்கியமாக அவங்க செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஆசனங்களை மட்டுமே நாங்க கத்து கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷனே இல்லாம அதே போன்று வருங்காலத்துல ஏற்படுகின்ற அந்த அறுவை சிகிச்சைக்கான தேவையை கம்மி செஞ்சு, அதே போன்று நாளடைவில் அவங்களுக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவரே சிறிய சிறிதாக அந்த மாத்திரைகளை கம்மி செஞ்சு அவங்க மருந்து இல்லாமல் வாழ்வதற்கும், அதே போன்று புதிதாக இன்னும் பல நாட்பட்ட நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த யோகா மருத்துவம் ஆகியது மூத்தக்குடி மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கிய பங்களிக்கின்றது. இது போன்ற யோகா பயிற்சியை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த நோய் சரியான உடனே அவங்க யோகா செய்த நிப்பாட்டக்கூடாது, அவங்க தொடர்ந்து யோகா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தினமும் மாத்திரை சாப்பிட்றதை விட தினமும் யோகா செஞ்சு அதன் வாயிலாக நம்ம வந்து நோயை கட்டுப்படுத்துகிறது தான் ரொம்ப உகந்தது.

0: ஆகவே மூத்த குடிமக்களுக்கு நோய்களுக்கு மாத்திரை கம்மி செய்யறதுக்கும் வருங்காலத்தில் ஏற்படுகின்ற அறுவை சிகிச்சையோட தேவைகளை கம்மி செய்வதற்கும் இந்த யோக மருத்துவம் என்பது ஒரு முக்கிய பங்களிக்கின்றது. நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
3: ஹாய் ஸ்நேகிதியே. இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
5: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
3: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
3: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது OTP கேட்டா
3: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
3: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்,
3: FM ரெயின்போ புதுவை 102.8.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் 12:36. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
7: ஹே, இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
8: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
7: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
9: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
7: பின்றாங்கப்பா,
10: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
11: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
12: என்ன சொல்ற
13: பெருமாள் சத்தியமா?
12: அந்த ஆஞ்சி கொலையும்
13: என்ன தப்பு
12: பண்ணதே? நான் தான்
13: வெளியில போக விடுவேன்.
12: வெளியே போக விடுறா.
14: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.

0: Nacho.
1: பிற்பகல் 3 மணிக்கு.
2: My name is Srivagavasini.
3: Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
2: My name is Soshi.
4: Hi, நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: என்னப்பா
6: ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
6: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
6: உடனே நானும் டியூன்.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான

0: மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் மூன்றாவது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
2: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 380.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
5: வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு போல. அதுதான் இப்படிலாம் நாடகம் ஆடுறாரு. 78 ஜனவரியில் பிடிச்ச கிறுக்கு இப்போ 88 ஜனவரியில் மறுபடியும் தொடங்கியிருக்கு போல இருக்கு. ஆனானப்பட்ட இந்த ரேவதி பொண்ணை இன்னமும் கூட கொக்குன்னு பழைய கொங்கனவா நீ நினச்சிருந்தா அந்த தப்பிதத்துக்கு நானும் பொறுப்பாளியாக முடியாது. விதின்னு கதைக்கிற ஏதோ ஒரு மாயசக்தியும் பொறுப்பாக மாட்டாது. சிரித்தாள் டாக்டர் ரேவதி. பட்டணத்தில் MBBS படித்து பட்டமும் பெற்ற பெண் புதுக்கோட்டையில் ராணி மருத்துவமனையில் உதவியாளராக பொறுப்பேற்ற அன்று மாலை நேரத்தில் பல்லவன் கிளப் பகுதியிலிருந்த சாந்தநாதர் ஆலயத்திற்கு சென்றாள். அர்ச்சனை செய்தாள். பெண்கள் வரிசையிலிருந்த சுவாமியை கும்பிட்டாள். அப்போது எதிர்ப்புறத்தில் இருந்த ஆண்களின் கூட்டத்திலிருந்து ஞானசீலன் வழக்கம் போலவே அப்போதும் வணக்கம் சொன்னதை கேட்டதும் கண்டதும் அவளும் வழக்கம் போலவே பதில் வணக்கம் தெரிவித்து புன்னகை செய்தாள். தீபாராதனை நடந்தது, முடிந்தது. தீட்சிதர் நீட்டிய பிரசாத தட்டை வாங்கி கொண்ட ரேவதி முழு ரூபாய் பணத்தை நீட்டினாள். பணத்தை வாங்கி கொண்ட குருக்கள் மற்றொரு தேங்காய் மூடி பிரசாதத்தை ஞானசீலனிடம் நீட்டினார். அவனும் 1 ரூபாயை நீட்டவே அவர் அதை பெற்றுக்கொள்ளாமல், ஞானசீலன், நீங்கள் எனக்கு தர வேண்டிய 50 பைசாவை நம்ம ரேவதி கிட்ட கொடுத்துருங்கோ, என்னோட கணக்கும் சரியாயிடும், உங்க கணக்கும் தீர்ந்துடும் என்றார். என்னம்மா ரேவதி, சரிதானே என்று ரேவதியையும் கேட்டார். ஞானசீலனை போலவே ரேவதியும் என்று கொட்டி தலையை ஆட்டி வைத்தாள். அவள் பிரகாரம் சுற்ற தொடங்கினாள். அவனும் தொடர்ந்தான், பின்தொடர்ந்தான். 3 முறை பிரகாரம் சுற்றி முடிந்ததும் இருவரும் வெளிமண்டபத்திற்கு வந்து எதிரும் புதிருமாக வாய்மூடி ஊமைகளாக 1 வினாடி நின்றார்கள். டாக்டர் ரேவதி, 1 நிமிஷம் இருங்க, சில்லரை மாத்திட்டு வந்துடுறேன் என்று தயவான குழைவோடு சொன்னான் ஞானசீலன். ஆகட்டும் என்கிற பாவனையில் வெகு அமர்த்தலாக தலையை லேசாக அசைத்தபடி நின்றாள் ரேவதி. சில்லறை காசோடு திரும்பி வந்தான் ஞானசீலன். அந்தி மழையும் வந்தது.

இந்தாங்க என்று கூறி 50 காசை நீட்டினான் அவன். அவள் தயக்கம் துளியும் என்று வாங்கி கொண்டாள். அவனது களையான முகம் ஏனோ அப்போது களை இழந்தது. ஓர் இங்கிதம் கருதி ஒப்புக்காக வேணும் துட்டு வேணாம்னு இந்த ரேவதி பொண்ணு சொல்லியிருக்கப்படாதா என்பதாக அவனது உள்மனம் ஆதங்கம் அடைந்திருக்க வேண்டும். மறுகணத்தில் அவன் பதறவும் நேர்ந்தது. மழை பெய்கிறது என்கிற நினைவு இல்லாமல் நடக்கிறாளே இந்த குமரிப்பெண். ரேவதி, மிஸ் ரேவதி, கூப்பாடு போட்டதுதான் மிச்சம், பலன் சுழி. கொட்டும் மழையிலே வெகு துடுக்காகவும் மிடுக்காகவும் தன் வழியில் தனி வழியில் நடந்தாள். ஏமாற்றமடைந்த அழகு வாலிபன் ஞானசீலன் ஏக்கம் அடையவும் தவறவில்லை. அப்பா தனக்கென்று தனியாக வாங்கி தந்த புது கார் அவள் ஏறுவாள் என்றும், அப்பொழுது அவளிடம் தன் காதல் மனத்தை வெளிப்படுத்தி விடலாம் என்றும் கோட்டை கட்டியிருந்தான் பாவம். போனதுதான் போனாங்க, என்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கப்படாதா? ரேவதிக்கென்று ஒரு வேடிக்கையான ஆணவமா? அவளை முதன்முதலாக சந்தித்த பொன்னான சந்தர்ப்பம் இரவு முழுவதும் அவன் உள்ளத்தில் ஆலவட்டம் சுற்றி கொண்டே இருந்தது. ரேவதி மனித பெண்தானா இல்லை மாய தேவதையா? சீக்கோ, மணி 12. ரேவதியின் கண்கள் திறக்கின்றன. மேனியின் சிலிர்ப்பு இன்னமும் அடங்கவில்லை போலும். அன்றைக்கு கோவிலில் ஞானசீலனின் அன்பை பொருட்படுத்தாமல் அவனிடமிருந்து பிரிந்து அந்தி மழையில் நனைந்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தபோது ஏற்பட்ட அதே மேனி சிலிர்ப்பை 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இப்போதும் அனுபவிக்க நேர்ந்ததை உணர்ந்ததும் கால்பாவி நின்ற நிலம் பிளந்துவிட்ட மாதிரி அவள் பதைத்து விட்டாள். நாற்புறமும் கலங்கிய விழிகளை மாறி மாறியும் மாற்றி மாற்றியும் சுழல விட்டாள். எல்லா கதவுகளும் தாழிடப்பட்டிருக்கின்றன. அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள், நான் யார்? ஞானசீலன் யார்? நான் டாக்டர் ரேவதி. ஆமாம், நான்தான். நானேதான். என்னை பொறுத்தவரை எதுவும் யாரும் எனக்கு அப்புறம்தான். அவர் மிஸ்டர் மனசாட்சியாம். அதுவும் என் மனசாட்சியாம். சுத்த பேத்தல். விதியை வம்புக்கு இழுக்கிற தோரணையில் அவள் பலமாக சிரித்தாள். மனமென்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மனத்தின் யதார்த்தமான நிலை இது. இப்போது அவள் மனம் அந்த பழஞ்சோற்றை பதை சோறாக படம் பிடித்து எடுத்து காட்டும்போது அவள் மறுத்துதான் தீர வேண்டுமென்று எந்த புரட்சியும் இலக்கணம் வகுத்து காண்பிக்கவில்லைதான். மற்றொரு மஞ்சள் வெயில் மாலை வேளையில் மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற இலக்கிய கலை விழாவில் கலந்து கொண்டு விட்டு கால்நடையாக திரும்பிக் கொண்டிருந்தாள் ரேவதி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்த குலோத்துங்கனும் யசோதாவும் காதலாகி கல்யாணம் செய்து கொண்ட சுபமான பழைய நிகழ்ச்சியை நினைவூட்டுகிற மாதிரி அவர்கள் இருவரையும் பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்து பேசிய பெண் அவள் நடையை தொடர்ந்த நேரத்தில் வானம் பொத்துக்கொண்டது. ஒதுங்க இடம் தேடிக்கொண்டு இருந்த அவளை உரசி கொண்டு சென்றது அந்த ரோஜா பூத்த மாதிரியான கார். அதுவும் வந்து நின்றதை கண்டதும் இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். ஓ, நீங்களா? ஞானசீலன் புன்னகை பூத்தவாறு, நான் எப்பொழுதும் உங்கள் பணியாள்தான், ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறி கதவை திறந்து விட்டான். அவளும் வேறு வழி இல்லாமல் ஏறிக்கொண்டாள். அவனது மாளிகைக்குள் போய் கார் நின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கள் டாக்டர், ஒரு சிறு வேலை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்க கூட உள்ளே வந்து அமரலாம். அவளுக்கு ஆட்சேபனை என்ன, அச்சம் என்ன? அவனும் திரும்பி வர எவ்வளவு நேரமாகுமோ? மழையும் நின்ற பாடாக இல்லை. ரேவதியும் இறங்கினாள். அவனது வீட்டுக்கு ரேவதி வந்து விட்டாள். அவள் உடல் முழுக்க கம்பளி பூச்சி ஊர்ந்தது. வந்த காலோடு நிற்கப்படாதுன்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்து காஃபி குடிங்க வேண்டி கேட்டுக்கொண்டான் அவன். அவள் உட்கார்ந்து காஃபியை அருந்தினாள். கோப்பையை டீபாயில் வைத்தபடியே, நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி, உங்க காஃபிக்கு ஒரு நன்றி. நயமான நாணத்துடனும் வினயமான புன்சிரிப்புடனும் அவள் நன்றி தெரிவித்தாள். மனம் கொள்ளாமல் சிரிப்பு வழியவே வாய்க்கொள்ளாமல் சிரித்தான் ஞானசீலன். உங்கள் நன்றி அறிவிப்பு பாணி A1 மிஸ் ரேவதி. ரேவதி கருவக்களி

0: துலங்க சிரித்தாள். அதுதான் ரேவதி. ஆமாங்க ஞானசீலன், நான் எப்பொழுதும் எதிலும் A1 தான். அதுதான் இந்த டாக்டர் ரேவதியின் தனி சிறப்பாக்கும். ஞானசீலன் மீண்டும் சிரித்தான். நான் புறப்படுறேன். என்ன விட்டுட்டா? சிவிகைகள் குலுங்கவும் மூக்குத்தி பளிச்சிடவும் தலையையும் மார்பையும் நிமிர்த்தி ஞானசீலனை நேர்கொண்ட பார்வையை கொண்டு அளந்தாள். அந்த கேள்வியில் துணித்த இனம் விளங்காத என்னவோ ஒரு சுகம் தனது மனதுக்கு ஆறுதலாக இருப்பது போலவும் அவள் உணர்ந்தாள். ஆறுதலில் பூத்த புன்னகை மலர் மணக்க தொடங்கிவிட்டது. பழைய கோயில் நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கவும் மறந்துவிடவில்லை. அன்றைக்கு ஏற்பட்ட தவறுக்கு பரிகாரம் கண்டு ஒரு சமரசம் ஏற்படுத்தவும் அவளது கன்னிப்பு நெஞ்சம் இடம் தர மறுத்துவிடவில்லைதான். உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு தர வேண்டாம்னு தான் வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு யோசித்தேன் என்று இங்கிதமாக பேசினாள். மழை இல்லை. உங்களை உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டாதான் என் மனசுக்கு சமாதானம் ஏற்பட முடியும். இல்லாட்டா உங்களை நடுவழியில் விட்டு விட்டது போல வருந்துவேன். அப்படியா? ஆமாம். அப்படின்னா என்னோட புறப்படுங்க என்று பட்டென்று சொன்னாள் ரேவதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏற்பட்டுள்ள பேரழிவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த எண்ணற்ற குடும்பத்தினருக்கும் இந்திய மக்கள் சார்பாக தனது அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் வெனிசுலா அரசிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நிலநடுக்கத்தால் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று கட்டுமான பணியில் இருந்த கிடங்கு ஒன்றின் மேல்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் ஹரியானா மாநிலம் குருகிராமில் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் இன்று தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எரிசக்தி அமைப்புகளை உருவாக்குவதை நோக்கி பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.
6: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:02:25.
7: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஷோல எப்பவுமே சிறந்து விளங்கும் ஒருவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு நம்ம 4 நபர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நடிகர்களுக்கு எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது எப்பவும் ஸ்பெஷல் தானே. அப்படி முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில் தங்களுடைய நடிப்பால தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பலருண்டு. படத்துடைய பெயரை சொன்னாலே நினைவுக்கு வரும் வகையில் 80களில் பிரபலமாக வலம் வந்த நடிகைகளில் சிலர் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதே ஷோவுடைய ஸ்டார்ஸ்.

0: இப்ப நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது ஸ்டார் நடிகை அருணா. 1980 ஆண்டு கல்லுக்குள் ஈரம் படம் மூலம் தமிழ்ல அறிமுகமானாங்க. இந்த படத்துல சோலை என்கின்ற கதாபாத்திரத்துல துணி வெளுப்பவராக நடிச்சிருப்பாங்க. தங்கள் ஊருக்கு படம் எடுக்க வரும் நபர்களையும் அவர்களுடைய செயல்களையும் ஆச்சரியமாக பார்க்கும் சோலை அந்த குழுவில் இயக்குனராக வருபவரின் மீது நேசம் வைக்கிறாங்க. இதற்கிடையே முறைப்பையனுடைய அன்பு, தந்தையுடைய தீய பழக்கத்தால் உண்டாகும் பிரச்சனைகள், தோழியுடன் உரையாடல், மனநிலை மாற்றத்தால் புரியாமல் செயல்படும் ஒருவனின் பாசம் என பலவற்றையும் சந்திக்கிறாங்க சோலை. பலருடைய கேள்விகளுக்கு கண்ணாலே பதில் பேசும் சோலை கேரக்டர்ல மனதில் தோன்றும் பல உணர்வுகளுக்கு தன்னுடைய நடிப்பால உயிர் கொடுத்திருப்பாங்க நடிகை அருணா அவர்கள். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல இவர் பாரதி ராஜா அவர்களிடம் தன்னுடைய பெயரை சொல்லும் சீன் அவ்வளவு உயிரோட்டமாக இருக்கும். அந்த சீன் தான் இப்ப உங்களுக்காக வருது கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல இருந்து.
1: என் பேரு சோலை.
0: காதல் உணர்வுகளை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி வைத்தாலும் வெளியே வந்துவிடும் அல்லவா. மனதில் நின்றவன் எதிரில் இல்லாததால் வாடுகிறாள் இந்த மங்கை. அவனின் வருகைக்காக இவள் ஏங்குவதை பாடலில் எவ்விதம் விவரிக்கின்றாள் என்பதை நாமும் சற்று கேட்போமா? பாடல் வருகின்றது கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல 80க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகை அருணா. 1985 ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகளாக மிகவும் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. 1988 ஆண்டு வெளியான பெண்மணி அவள் கண்மணி படத்துல சுதாவாக நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகை மனோரமா அவர்களும் பேசும் சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுது. உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு. ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடறதுக்கு நீ யாரு? எனக்கு என் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிகையில தாறுமாற எழுதிருக்க?
2: நெஞ்சத்தில் நேசம் வளர்ந்து விட்டாலே உள்ளுக்குள் எங்கெங்கும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதானே இருக்கும். சொல்லவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் தவிக்கும் நிலையில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றாள் இங்குருத்தி. மங்கையின் மன ஓட்டத்தை பாடல் மூலம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக.

对。

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: உணவுக்கு பின் ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஷோடைய நெக்ஸ்ட் ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை ஜெயஸ்ரீ. 1985 ஆண்டு வெளியான தென்றலே என்னை தொடு படத்தின் மூலம் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்களால தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட இவர் தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல கிட்டத்தட்ட 25 படங்கள்ல ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகர் மோகன் அவர்களும் உரையாடும் பல சீன்ஸ் ரசிகர்களால ரசிக்கப்பட்டவை. பிடித்ததை ஒப்புக்கொள்ள மறுக்கும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை தென்றலே என்னை தொடு படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெயஸ்ரீ. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல நாயகனை இவர் பொய்யாக ஏமாற்றும் சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: அடுத்தபடி கல்யாணம் தானே சொல்லிட்டாரு.
4: ஐயோ,
3: இப்படி தாங்க, நானும் பதறி போயிட்டேன்.
4: மனசு ரொம்ப பெசையுங்க.
3: ஆமாங்க, பெசையுது. ஆனா எங்க அப்பாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லைங்களே.
4: இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. உங்க எதிர்காலத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றத கேளுங்க. நாளை காலையில கையோட கூட்டிட்டு போறீங்க. இவர் தான் என் காதல இருந்து சொல்றீங்க.
3: நாளைக்கே முடியாதுங்களே. அடுத்த மாசம் 4 தான் முடியும்.
4: ஏங்க, அன்னைக்கு தான் நல்ல நாளா?
3: இல்லைங்க, சிங்கப்பூர்ல இருந்து அவர் அன்னைக்கு தான் வராரு.
4: அவரு யாரு?
3: அவர் தாங்க என் காதலர், மிஸ்டர் சங்கர்.
4: அப்போ அப்போ நான் என்ன?
3: நீங்க என் ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல்.
4: தட்ஸ் ஆல்.
3: நானும் மிஸ்டர் சங்கரோ 2 வருஷமா மனப்பூர்வமா காதலிச்சிட்டு இருக்கோம். அவர்னா எனக்கு உயிர், நான் தான் அவருக்கு உயிர்.
4: ஸ்டாப் இட். ஏற்கனவே என் நெஞ்சு டப்பு டப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஒரேடியா நிறுத்திடாதீங்க.
3: என் காதலுக்கும் உங்க நெஞ்சுக்கும் என்னங்க சம்பந்தம்?
2: இவர்களுக்கு அப்படி அந்த பகலிடம் என்னதான் கோபமோ? போய்விடு என்று சொல்வதற்கு காரணம் அறிய பாடலை கேளுங்கள். பாடல் வருகின்றது தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

0: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்கள் செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்துல நடிகர் விசு அவர்களுடைய மகளாக தோன்றி இருப்பாங்க நடிகை ஜெயஸ்ரீ. இந்த படத்துல நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க. தந்தையுடைய செயல்களாலும் கணவனுடைய செயல்களாலும் அல்லாடினாலும் தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்காத பெண்ணாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல இவரும் நடிகர் பாண்டியன் ஒதுக்கொள்ளும் இடங்கள், தந்தையிடம் இவர் உரையாடும் காட்சிகள் அனைத்துமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ உங்களுக்காக நகைச்சுவை கலந்த ஒரு சீன் வருது திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்துல இருந்து.
1: அன்னைக்கு நான் சமைக்க முடியாது, ஆனா எனக்கு சமைக்கிறேன்னு சொல்றேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்க மாட்ட சொல்லுங்க. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வளரலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுற எனக்கு எட்ட போறோம். ஐயா நான் சொல்லலாம், நீ போய் சமைச்சுக்க. அக்கா தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய பொண்ணு இங்க யார் வீட்டு அடிப்படையிலயோ கஷ்டப்பட

0: தலைவிதி. இந்த வீட்ல எப்படி அரிசி போட்டு தண்ணி ஊத்துவீங்களா, தண்ணி ஊத்திட்டு அரிசி போடுவீங்களா?
1: அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டவ் பத்த வைப்போம்.
2: அக்கா சாப்பாடு ரெடியா?
1: ரெடிப்பா. நந்தினி நீ போடுறியாமா?
2: அக்கா நீ சாப்பாடு போட போடு, இல்லன்னு வேணாம்.
0: நானும் யாருக்கும் சாப்பாடு போட தயாரா இல்ல.
3: காதலில் மயங்காத காதலர்களும் இல்லை, காதலியின் விழியில் மயங்காத காதலனும் இல்லை. இங்கு மயக்கம் மட்டுமல்ல சந்தேகமும் வந்துவிட்டது. அப்படி என்ன சந்தேகம்? பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா?

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: உழைப்பிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஷோவோட ஸ்டார் நடிகை சாந்தி கிருஷ்ணா. தமிழ்ல இவருடைய நடிப்புல முதலில் வெளியான படம் பன்னீர் புஷ்பங்கள். 1981 வெளியான இந்த படத்துல உமா கேரக்டர்ல ஸ்கூல் போகும் மாணவியாக நடிச்சிருப்பாங்க. பருவ வயதில் தோன்றும் ஈர்ப்பு காதல் என்று மாறும் முன்பே சுற்றி இருப்பவர்களுடைய செயல்களால உணர்வுகள் காதல் என்ற பெயரில் வலுப்பெற வீட்டை விட்டு செல்லும் உமா தன் ஆசிரியருடைய அறிவுரையால மீண்டும் பெற்றோரிடம் சேர்றாங்க. பருவ வயது மாற்றங்களை உமா கேரக்டர்ல மிக பொருத்தமாக தன்னுடைய நடிப்பால வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக தாயும் மகளும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துல இருந்து.
2: என்ன தைரியம் இருந்தா நாங்க சொல்லியும் கேட்காம நீ அவன் பக்கத்துல உட்காருவேன். பிரபுதாமா என் பக்கத்துல உட்காந்தா? அதான் ஏன் உட்காந்தா? பெஞ்சு தானே உட்காந்தா என்னமா? அவன் காத்து கூட அவன் மேல படக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க என்ன தடுக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட பேசணும்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட இருக்கணும் தோணும். பிரபுவை பார்க்க நினைக்கிறதுனா அவனை பார்க்க வைக்கிறது உங்க கண்டிப்பு. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அதுக்கு காரணம் நீங்க, உங்க கோல், உங்க கண்டிப்பு. நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும்
1: காதல் கொண்டு விட்டாலே சுற்றி இருக்கும் அனைத்தும் தங்களுக்காக இயங்குவது போலவே ஒரு பிம்பம் காதலர்களுக்கு தோன்றும். இந்த காதலர்களும் அதில் விதிவிலக்கில்லை. அப்படி இவர்கள் காதல் கொண்டதால் சுற்றி இருக்கும் அனைத்தும் எவ்விதம் இயங்குகின்றது பாடல் மூலம் கேட்போமா? பாடல் வருகின்றது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805. மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல 90க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாகவும் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகை சாந்தி கிருஷ்ணா. 1982 வெளியான மணல் கயிறு திரைப்படத்துல நகைச்சுவை கலந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப உங்களுக்காக மணல் கயிறு திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
3: என்னங்க டாக்ஸி கிடைக்கலன்னா ஸ்கூட்டர்லயே போலாமா?
4: டாக்ஸி கிடைக்கலன்னா ஆட்டோல போறோம்.
3: சரிங்க,
4: ரெண்டு ஆட்டோ, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, தனித்தனியா சீக்கிரம் கிளம்பி. ஒரு முக்கியமான விஷயம், மேனேஜர் வீட்டுல நீ எங்கிட்ட பேசணும், ஆனா டாக்ஸில பேசக்கூடாது, புரியுதா?
3: என்னங்க இப்போ தெருக்கோடியில பூ வாங்கணும், அது உங்ககிட்ட கேக்கவா இல்ல டாக்ஸி டிரைவர் கிட்டயா?
2: 1997 வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்துல சாந்தி கேரக்டர்ல நடிகர் ரகுவரன் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்துல வெகு யதார்த்தமாக உணர்வு பூர்வமாக தன்னுடைய நடிப்பை ரசிகர்களுடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில வெளிப்படுத்தி இருப்பார். இப்பொழுது உங்களுக்காக கணவன் மனைவி உரையாடல் காட்சி வருது நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து.
5: பிக்னிக் பத்தி ஏதாவது பேட்டி கொடுக்க போறீங்களா என்ன?
6: பேட்டி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல, ஆனா யாராவது உன் கல்யாண வாழ்க்கை சக்சஸ் ஆன்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்ல.
7: என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சண்டை போட்டுக்கிறதுலாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சண்டையே போட்டுக்காம குடும்பம் நடத்துறவங்களோட கல்யாணம் மட்டும்தான் வெற்றினா, இந்த உலகத்துல தோல்வி அடைஞ்சவங்க கல்யாணம் தாங்க நிறைய இருக்கும்.
6: இல்ல சாந்தி, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல எப்பவாவது தான் சண்டை போடுவோம், இப்ப எப்பவாவது தான் சண்டை போடாம இருக்கும்.
7: இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பிக்னிக் தானே போனோம், சண்டே வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும்? நாளைக்கு வாங்க, நம்ம போலாம். நான் பேங்க் லீவ் போடுறேன், சந்தோஷம் தானே?
2: மனதில் இருப்பவளுக்கு மலை சுட்டுவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவளிடம் தந்த பிறகும் வாசனை அகலவில்லை என்றால் ஆச்சரியப்படத்தானே வேண்டும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
0: தங்கம்.

0: சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: தட்டுல சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்நேக் தி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவாக வரும் நம்ம ஷோவோட ஸ்டார் நடிகை நிஷாந்தி 1987 வெளியான படம் எங்க ஊரு பாட்டுக்காரன். இந்த படத்துல அறிமுகமான நடிகை நிஷாந்தி அவர்கள் செண்பகம் என்கின்ற கதாபாத்திரத்துல இன்னசென்டான கிராமத்து பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய காதல் வெற்றி பெறாது என்கின்ற எண்ணம் ஏற்பட மடிந்து போகும் செண்பகம் கேரக்டர்ல ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை நிஷாந்தி அவர்கள். அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில நிலைத்திருக்கக்கூடிய வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்பொழுது உங்களுக்காக செண்பகம் தன் தாயுடன் பேசும் இன்னசென்டான உரையாடல் சீன் வருது எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து.
2: லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும்.
3: அம்மா பால் அங்கன வைடி.
2: ஐ பனியாரோ,
3: டேய் சாமி கும்பிட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிடுற வரைக்கும் பல்ல படக்கூடாது.
2: சாப்பிட்ட என்னம்மா தப்பு?
3: என்ன தப்பா?
2: சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா?
3: படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க.
2: பாவம் அந்த மாப்பிள.
3: கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி.
1: விழி என்னும் கூர்வாலை கொண்டு தாக்கினால் காயம் எப்படி இருக்கும்? இங்கு யார் யாரை தாக்கியது, காயம் பட்டவருடைய நிலைமை என்ன, பாடல் மூலம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகள்ல 30-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் நடிகை பானுப்பிரியா அவர்களுடைய சகோதரி ஆவார். இவருடைய பெயர் சாந்தி பிரியா ஆகும். இவரும் நடிகை பானுப்பிரியா அவர்களும் இணைந்து சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மங்கம்மா கேரக்டர்ல நாயகன் மேல் அதீத அன்பு கொண்ட மங்கையாக தோன்றியிருப்பார். தன்னுடைய காதலை நாயகனுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காகவே விட்டு கொடுக்கும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை நிஷாந்தி அவர்கள். இந்த படத்துல படபடவென பேசும் தைரியம் நிறைந்த பெண்ணாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல அட்டகாசமாக இருக்கும்.
1: தன்னவளின் மேல் எத்தகைய காதல் கொண்டிருந்தால் அந்த வானத்து வெண்ணிலவை தன்னவளுடன் ஒப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் உலக அதிசயத்தில் ஒன்றென்றும் கூறுகின்றான் இவன். நாமும் கேட்போமா இவர்களின் காதலை இந்த பாடலின் வாயிலாக?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. 80களில் அறிமுகமான முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பால தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகைகளான அருணா, ஜெயஸ்ரீ, சாந்தி கிருஷ்ணா, நிஷாந்தி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் பலர் உண்டு நாம் சொல்வதற்கு. ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மற்றவர் உங்களை புரிந்து கொள்வதை விட நீங்களே உங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற தொடங்கினால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 16:13 ஆயிற்றுக்கு.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
0: இசைக்கு வயதில்லை, நல்ல பாடலுக்கு முடிவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் மனதில் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய பாடல்களை மீண்டும் கேட்போமா? காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. சவுந்தரராஜன், பி. சுசிலா குரலில்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி, TM சவுந்தரராஜன், MS விஸ்வநாதன் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 2:29, 29 நொடிகள் ஆயிற்றுக்கு. FM Rainbow புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி

பிடும் பிடும் பிடும் பிடும் கஜம் கஜம் கஜம் கஜம் தட்டி நந்த கட்டி நந்த கட்டி நந்த கட்டி தாந்த கட்டி இந்த கட்டதா தட்டிக்கு என்ன பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா

தக்க தண்டிக்கு நத்த தக்க தண்டிக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow புதுவை 102.8ல நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல

கையில் பாடல் பெரும் கவி குயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா.

0: மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சினை என உளவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில் எழுதிய மடல்,

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

இப்போ புதுவை 102.8 நீங்க கிட்ட ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது வீர திருமுகன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரலில்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் இந்த 45 மினிட்ஸ் நல்லா சூப்பரான ஓல்டு சாங் நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அந்த பாடல்கள் கேட்டு அந்த காலத்துக்கே அந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன நினைவுகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத, இந்த பாடல் வரும்போது நமக்கு என்னென்னலாம் ஞாபகங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ரீகால் ஆயிருக்கும். ஸோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வருது. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 ஏற்று நொடிகள் ஆயிற்று.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நாம தினமும் பேசுறோம், சிரிக்கிறோம், சுவையான உணவை ருசிக்கிறோம். இந்த அனைத்துக்கும் அடிப்படையா இருப்பது நமது வாய். ஆனா அந்த வாயில ஏற்படும் ஒரு சின்ன மாற்றத்தினால மாற்றத்தை கூட அலட்சியம் செய்தா அது உயிருக்கு ஆபத்தான வாய் புற்றுநோயா மாறும் அப்படின்றத நிறைய பேரு உணர்றதில்ல. எனவே இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாய் புற்றுநோய் என்பது பற்றி விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோயியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா வாய் புற்றுநோய் சார். இப்ப வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன டாக்டர்?
4: வாய் புற்றுநோய் என்பது வாய் அந்த ஒரு உதடு அப்புறம் நாக்கு அப்புறம் ஈறு பகுதி அப்புறம் உள் வாய், இந்த வாய் சுட்டு நமக்கு டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஏரியாஸும் ஃபுல்லாகவே வந்துட்டு அதுதான் வாய்க்குள். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வெள்ளத்தழும்பு மாதிரியோ இல்லை சிகப்பு தழும்பு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து கேன்சர் போன மாதிரி கூட வரும். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா மதுப்பழக்கம், வெத்தலைப்பாக்கு, மெயினாக வெத்தலைப்பாக்கு, குட்கா பான் இந்த மாதிரி சாப்பிட்றது, அப்புறம் கூடவே மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம். இந்த வாய் புற்றுநோய் இவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா புகையிலை பாக்கு குட்கா இந்த மாதிரி பயன்படுத்துறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் வேற யாருக்கெல்லாம் டாக்டர் இது வரும்?
4: 90% இந்த பழக்கம் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
1: ஓகே,
4: ஒரு 5-10% தான் வந்து மரபணுக்கள் மூலம் இதுவாக இருக்கும். ஸோ சிண்ட்ரோம் அசோசியேட்டட்னு சொல்லுவோம், ஏதாவது மரபுக்கு சம்மந்தமாக வர்றது, அது மெயினாக வந்து ஒரு 4-5 காரணங்கள் இருக்குது. ஸோ காமனாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். அவங்களுக்கு ஜெனிட்டிக்கா வரும்போது இயர்லியரா வந்துடும், சின்ன வயதுல வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து சசப்டபிலிட்டி அவங்களுக்கு வர

0: கேன்சர் வர்றது வந்து சசப்டபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனா சின்ன கொஞ்சம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு 30 வயசுலேயும் நிறைய பேருக்கு வரும். அவங்களுக்கு முக்கியமாக மது பழக்கம் புகையிலை இல்லாமல் அவங்க மாதிரி வரவங்களுக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? இப்போ நம்ம செல்ஃபாக ஏதாவது பண்ணணுமா?
0: ஆமாம், டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், இது வாய் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுறோம், வாய் ரின்ஸ் பண்ணுறோம், வாயெல்லாம் கொப்பளிச்சிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். டெய்லியும் வி ஆர் சீயிங், கண்ணாடியிலையும் பார்த்து தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ எந்த புண்ணும் வந்து திடீர்னு ஆறாமல் இருக்குது, இல்லை புண்ணுலேருந்து கொஞ்சம் ரத்தம் வருது, வெள்ளை தடுப்பு இல்லை சிகப்பு தடுப்பு எதாவது இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணால் அதை பயப்படாமல் உடனே வந்துட்டு டாக்டர்ஸ் அணுகி நம்ம ஒப்பீனியன் வாங்கிக்கணும். அதுவும் ஆறாத புண்ணு, பிகாஸ் பிகினிங்கில் வந்து அது வலி இல்லாமல் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு புண்ணு வந்து ஆறாமல் ஒரு 2-3 வாரம் அப்படியே இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக காட்டணும். அப்புறம் தழும்பு, வெள்ளை தழும்பு, சிகப்பு நிற தழும்பு ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து டாக்டர்ஸை காட்டணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இதில் எது டாக்டர் ரொம்ப ரிஸ்க்கு? ஃபாஸ்ட்டாக பார்த்த உடனே இப்போ செல்ஃபாக நம்ம இது பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, அதில் நம்ம பார்த்த உடனே எதை ஃபஸ்ட்டு போகணும், எது வந்தால் ரொம்ப ரிஸ்க் டாக்டர்?
0: இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைத்தழும்பு காட்டிலும் சிகப்பு தழும்பு வந்து நம்ம வாயில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப இன்னும் அதிக ரிஸ்க்கு. அது மாதிரி புண்ணு ஆறாத புண்ணுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ வந்து அதை நம்ம பயந்து போய் டாக்டர்கிட்ட காட்டாமல் இருக்கிறது, உடனே வந்து டாக்டர்ஸ்கிட்ட காட்டிட்டு நம்ம வந்து அதுக்கான டிஷ்யூ பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டா பெட்டர், வித்தவுட் டிலே.
1: ஓகே டாக்டர், இப்போ அப்படின்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை க்யூர் பண்ண முடியுமா?
0: ஆமாம், இந்த வெள்ளைத்தழும்பு சிகப்பு தழும்புலாம் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு மாறக்கூடியது, கேன்சராக வந்துட்டு மாறக்கூடியது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அது அவங்க வந்து அந்த கட்டத்திலேயே வந்துட்டு மெயினாக வந்துட்டு போ அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மது பழக்கம், புகையிலை பழக்கம், குட்கா பழக்கம், பாக்கு அந்த மாதிரி பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம வந்து சீக்கிரமாக அதை இது பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு நம்ம சீக்கிரமாக குணப்படுத்திடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இது ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்குமா டாக்டர், மெயிலுக்கு அதிகமாக இருக்குமா?
0: இப்போ ஏன்னா மேல்ஸ் தான் வந்து ரொம்ப அந்த ஒர்க்கிங் டெய்லியும் ஒர்க்கிங் டே ஹவர்ஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒர்க்கிங், அவங்க தான் மேல்ஸ் டென் டு ஹாவ் தீஸ் இந்த ஹேபிட்ஸ். நம்ம சொன்ன அந்த புகையிலை பழக்கம், வெத்தலை பாக்கு, பர்டிகுலர்லி பான், நம்ம பாக்கும் ரொம்ப வந்துட்டு அதில் வெத்தலையோட தான் இது சோப்பு சாப்பிட்றோம்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அப்படி இல்லை, பாக்குமே வந்துட்டு கார்சினோஜன் தான், குட்கா பாக்கு. இப்போ வந்து நிறைய இப்போ கூல் லிப்புன்னு அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு, எல்லாமே அதெல்லாம் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ தான். டொபாக்கோ ரொம்ப புகைக்கிறதும் இல்லை ஸ்மோக் பண்ணுறதும் இல்லை அந்த புகையிலையாக சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். அலாங் வித் தட் மது பழக்கமும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து இன்னும் பன்மடங்கு அதிக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேன்சர் வர்றதுக்கு.
1: ஸோ
0: இந்த பழக்கம் எல்லாம் மேலுக்கு அதிகமாக இருக்கிறதால நம்ம ஓவரால் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மேலுக்கு தான் நிறைய வர மாதிரி நம்ம பார்க்குறோம்.
1: ஓகே, இந்த ஹேபிட்லாம் வந்து
0: நிறைய கம்பேர்ட் அதனால வந்துட்டு ஃபீமேல்ஸை விட மேல்ஸ் நிறைய பேர் நம்ம பேஷண்ட்ஸும் நிறைய தான் பார்க்குறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் பாக்கெல்லாம் போடுறாங்கல்ல டாக்டர், இப்போ அப்போ இந்த மாதிரி ஓரல் கேன்சர் வாய்ப்பு இருந்துச்சு
0: இருந்திருக்கும், பட் ரிப்போர்ட்டட் நம்ம இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டேது இல்லை, பட் கண்டிப்பாக இப்போ உடல் லைக் ரிசர்ச், இப்போ இருக்கிற ரிசர்ச் எல்லாமே வந்துட்டு பாக்கில் வந்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து கார்சினோஜன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சச் அதில் வந்து இன்னும் ப்ரூஃப் ஆகலை, பட் இன்னும் அது ஸ்டடீஸ் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியல், நம்ம அந்த ஒரு புண்ணு மாதிரி சிகப்பு அபரேஷன் ஃபைபர் கண்டென்ட் டைரெக்டாக வெத்தலை அப்புறம் சாப்பிடும்போது அபரேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த நம்ம அரிக்கானட் அந்த பாக்கு அரிக்கானட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கு வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற கார்சினோஜன் ஈஸியாக பெனட்ரேட் ஆகிட்டு கெமிக்கல்ஸ்லாம் போயிட்டு அங்கே இருங்க செல் டேமேஜ் காஸ் பண்ணி உங்களுக்கு கேன்சர் அப்போ மாறுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். மெயினாக வந்துட்டு சப்மியூக்கல் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது பார்த்திங்கன்னா வாய் அப்படியே அந்த சேஞ்சஸ்லாம் மெல்ல மெல்ல இதுவாக இருக்கும். ஸோ இந்த வெற்றில பாக்களோடு நம்ம புகையிலையும் அதில் சேர்த்து போடும்போது அந்த புகையிலையில் தான் நிறைய நச்சுப்பொருள்கள் இருக்குது. ஸோ 50-க்கும் மேற்பட்ட நச்சுப்பொருட்கள் இருக்குது, அது ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த என்விரான்மெண்ட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு இந்த வெற்றிலை இதெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே அந்த கெமிக்கல் வந்து ஈஸியாக உள்ளே பெனட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம செல் டேமேஜ் டிஎன்ஏ டேமேஜ்லாம் காஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கேன்சராக மாறக்கூடிய இதுக்கு வந்துடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து வாயை எப்படி டாக்டர் பராமரிக்கணும்? இப்போ நான் வந்து வாய் புற்றுணும் எனக்கு வரவே கூடாது அப்படின்னா நம்ம அந்த வாயை எப்படிலாம் பராமரிக்கணும்?
0: ஆப்வியஸ்லி டெய்லி 2 டைம்ஸ் ப்ரஷிங் அதுக்கு ஆஃபீஸாக பண்ணணும். அப்புறம் ஆஃப்டர்

0: மேக்கிங் சாப்பாடு சாப்பிட்டவொடனே வாய்க்கு பிடிக்கிறது சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் பட் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் சின்ன வயசுலேருந்து இந்த யங்ஸ்டர்ஸு சில்ட்ரன்ஸ்லாம் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸு கண்டிப்பாக கைட் பண்ணும். ஆக்சுவலி ப்ரைமரி ப்ரிவென்ஷன் மாதிரி தான், மெயினாக ஆல்கஹாலு புகையில்லைனா நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இது பண்ணால் கண்டிப்பாக வராமே நம்ம தடுத்துடலாம். ஸோ ஓரல் ஹைஜீன் அப்புறம் ஹைட்ரேஷனு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ இதுக்கான சிகிச்சைகள்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர்?
0: சிகிச்சைகள்னு டைரெக்டாக பார்க்கும்போது முதல் நிலை சிகிச்சை ஆரம்ப கட்ட நோயிலும் கரண்ட்டு ஆப்ரேஷன் தான் முதல் நிலை கண்டிப்பாக.
1: ப்ரைம் வந்து ஆப்ரேஷன்,
0: ஆமாம், அதுக்கு வந்து பயோப்சி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த புண்ணு ஆறாத புண்ணு இல்லை தழும்பு எதாக இருந்தாலும் உள்ள தழும்பு எதாக இருந்தாலும் நம்ம வந்து பயோப்சி டெஸ்ட்டு டிஷ்யூ பரிசோதனை எடுத்து அதை உறுதி பண்ண பிறகு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதும் நமக்கு கம்மியாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து பேஷண்ட்டும் ரொம்ப பலன் இருக்கும், அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு மற்ற எந்த வாயிலையும் ரொம்ப எந்த டிஃபார்மிட்டிஸ் அந்த இதெல்லாம் ப்ராப்ளமும் இருக்காது, சீக்கிரமாகவே வந்துட்டு குணமடைகிறது எல்லாமே உங்களுக்கு ஸோ ஈஸியாகிடும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டோம்னா ஆக்சுவலி பெட்டர் தான், பேஷண்ட்டுக்கும் பெட்டர் எங்களுக்கும் பெட்டர். ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட்டும் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஸோ அதனால் ஆப்ரேஷனால் வர அந்த இது கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன்ஸும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இயர்லியாக வந்துட்டு அவங்க நம்ம என்ன பேஷண்ட்ஸ்லாம் வந்து செல்ஃபாகவே டிலே பண்ணிடுறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு, மேபி பயம் காரணத்தாலேயும் இல்லை யாரும் கூட்டுகிட்டு வர இந்த அவங்க செல்ஃபாகவே டிலே ஆகி வர்றதால நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் பண்ணும்போது தான் வந்துட்டு ஆப்ரேஷனோட மற்ற இன்னும் வைத்தியமும் அதிகமாகும். கூட ஆப்ரேஷன் மட்டுமே போதுமானதால் ஆப்ரேஷனுக்கு அடுத்தது அப்புறம் கதிர்வீச்சு கதிர்வீச்சோட சேர்த்து கீமோதெரப்பி அது மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் ஒரே ஒரு இதுவோட சிகிச்சையோடு முடிஞ்சிடும் ஆப்ரேஷன். இப்போ ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஃபிட்டாக இல்லாதவங்களுக்கு கதிர்வீச்சும் கொடுத்துருவாங்க, அதில் ஆப்ரேஷன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு கதிர்வீச்சு கொடுத்தா போதும், அது ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக 90% வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே குயர் ஆகிடுவாங்க. சீக்கிரமாக காமிச்சு பயோப்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம். ஆமாம்,
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை, கால் 9489080307. மின்துறை புதுச்சேரி. வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற ஒரு முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
3: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சுதாகர் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப ஆர்டிபிஷியலா பல்லு வைக்கிறாங்க இல்லையா, பல்லு எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் ரூட் கேனல், இப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருமா? செயற்கை பல்லு வைக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா?
5: டென்டிஸ்ட் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறதா பார்த்து இது வேணும். சம் இரிட்டேஷன்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப க்ரானிக்காக அது ஒழுங்காக இல் ஃபிட்டிங் டென்சர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லாக வந்துட்டு இரிட்டேஷன் பண்ணிட்டு சப்போஸ் என்ன ஆகுனா பேர் ஆகிட்டு புண்ணு மாதிரி ஆகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கூட இன்ஃபெக்ஷன் ஃபேக்டர்ஸ்னால் லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஃபேக்டர்லாம் அது செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட் ஆகிட்டு கேன்சராக மாறதுக்கு சான்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஃபிட்டிங் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும், பர்டிகுலர்லி டென்சர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது ஒழுங்காக ஃபிட்டாக இல்லைன்னா திரும்ப டென்டிஸ்ட்டை வந்துட்டு திரும்ப அவங்க விசிட் பண்ணி கவுன்சில் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் சேஞ்ச் த டென்டிஸ்ட், ப்ராப்பர் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஹைஜீன் ரொம்ப தே ஹவ் டு மேனேஜ் இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு செல் டேமேஜ் காஸ் பண்ணி அது வந்து கேன்சர் ரிஸ்க்காக ஃபார்ம் ஆகும். ஸோ வயதானவங்க எந்த பழக்கமும் இல்லை, வெத்தலை எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை, லைஃப் ஸ்டைல் நல்லாவே தான் இருந்தது, பட் அவங்க அது மாதிரி வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில் ஃபிட்டிங் டென்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் வரும்.
4: ஓகே டாக்டர்.

0: அப்படின்னா இந்த பல் செட் முழுசா மாத்துறவங்களுக்கு ஏஜ்டு பீப்புள் இருக்கவங்க அந்த ஃப்ரிக்ஷனாலையும் அந்த மாதிரி புண்ணு ஏற்பட்டாலும் வரும்
1: அப்படின்னு.
0: இப்ப அதேமே ஒரு பல்லு இல்ல கிளிப்பு போடுறவங்க அந்த மாதிரி
1: அவங்க அவரோட ஹைஜீனை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி எதுவும் வராது மேம். ரெகுலர் விசிட்ஸ் அவங்க ஃபாலோ அப் விசிட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங் இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது.
0: ஓகே டாக்டர், இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இப்போ சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுட்டு சாப்பிட்றது இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க இருக்கணும் டாக்டர்? இப்போ சர்ஜரி முடிஞ்சிருக்கு, நம்ம பயாப்சி இது பண்ணிட்டு அவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்களோட ஃபுட் ஹேபிட் வந்து நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கணுமா இல்லை அவங்களுக்கும் தனியாக ஃபுட் ஹேபிட் இருக்கா?
1: அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் கடினமாக மென்று சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் சாஃப்ட் டயட்டு அந்த மாதிரி எல்லாமே ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்கிற ஆகாரம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ பெருசு அதுக்கேற்ற மாதிரி, அது மாதிரி என்ன ஸ்டேஜ் கேன்சர் இப்போ ஆரம்ப கட்டத்திலே பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி எந்த மாற்றமும் ஏற்படாது, நார்மலாகவே சாப்பிட்ருக்கலாம், ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜ்னும் போது நம்ம ரிசெக்ஷன் சர்ஜரியும் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். கூட நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை அது வந்து கூட அவங்க டீமோடு சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட நியர் நார்மலாக பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் நெவர் அந்த நார்மல் இது மாதிரி வராது, பட் கொஞ்சம் ஓரளவுக்கு அக்செப்டபுளாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த மாதிரி ரொம்ப பெருசாக ரிசெக்ஷன் பண்ணி வரும்போது அவங்களுக்கு கடினமான பொருட்கள் கடித்து சாப்பிட்றதுக்கு அது மாதிரி கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். மற்றபடி சாஃப்டாக இருக்கிறது கூழ் அந்த மாதிரி சாஃப்டான டயட்டு மாதிரிலாம் அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எர்லி ஸ்டேஜில் வைத்தியம் பண்ணும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். இந்த சென்ஸ் எல்லா விதமான ஃபுட்டும் பழைய மாதிரி சாப்பிட்லாம், எல்லாமே மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது தான் உங்களுக்கு கடினமான ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அவங்க மென்மையான சாப்பாடு இல்லை இந்த திரவ ஆகாரம் மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த சிகிச்சை பண்ணும்போது சிகிச்சை சொன்னீங்க இல்லையா சர்ஜரி, அவங்களோட முகத்தோற்றம் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா டாக்டர்?
1: அதுதான் மேம், இப்போ ஆப்வியஸாக எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்கம்மாக இருக்கும். சப்போஸ் ஏர்லி ஸ்டேஜில் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக எந்த மாற்றமும் தெரியாது மேம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் பண்ணும்போது நாமளும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சையோட உதவியோடு நியர் நார்மல் கிட்டத்தட்ட கொஞ்சம் நார்மலாக கொண்டு வரதுக்கு தான் இது பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக பழைய மாதிரி வராது, பட் கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுதான் ஆப்ரேஷன் முடித்தவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் நாக்கில் போகணுன்னா அவங்களுக்கு பேச்சு பயிற்சி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவாழ்வு வந்ததுன்னா பேச்சு பயிற்சி முழுங்குற பயிற்சினா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் முடித்த உடனே பொண்ணு கொஞ்சம் லைட்டாக ஆறுறதுக்கு ஸ்டேஜில் வந்து கிராஸ் ஆனவுடனே உடனே வந்துட்டு அந்த ரீஹாபிலிட்டேஷன் முழுங்கிறது பேசுறது பழக்கம்லாம் கூடவே ஆரம்பிச்சிருவோம்.
0: ஓகே டாக்டர், அப்படின்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் அப்படியே குழந்தை மாதிரி பேசுறது முழுங்கிறது தண்ணி குடிக்கிறது
1: எல்லாமே
0: பார்க்கணும்.
1: ஆமாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த மறுவாழ்வு சிகிச்சைன்றது எவ்வளோ முக்கியம் டாக்டர் இவங்க?
1: அது ஆமாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்டிகுலர்லி வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் வந்து பெரிய ரிசெக்ஷன் நம்ம வந்து ஆப்ரேஷனும் பெருசாக இருக்கும், அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் இதுவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மறுவாழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்பீச்லேருந்து ஸ்வாலோவிங் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேட்டர். ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளே இது பண்ணிக்கலாம், ரொட்டீனுக்கு அவங்க நார்மலாக ஆகிடுவாங்க. அண்ட் அவங்களும் வந்து ரொட்டீன் ஃபாலோ அப்லே வர மாதிரி நம்ம கூப்பிட்டுப்போம். ஏன்னா ஏற்கனவே அவங்கள வந்து திரும்ப இன்ஷூர் பண்ணிடுவோம், திரும்ப வந்துட்டு அந்த லைஃப் ஸ்டைல் அந்த பேட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் லைக் ஸ்மோக்கிங்கு திரும்ப புகையிலை சாப்பிட்றது எல்லாமே வந்து அவங்கள வந்து இன்ஷூர் பண்ணி சப்போஸ் அந்த டி அடிக்ஷன் அவங்களால அதை முடியல அப்படின்னா நாங்கள் வந்து கவுன்சிலிங்காக கொடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா மலைநிலை டாக்டருக்கும் அவங்களுக்கு அனுப்பி அதை கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலாக ஆப்ஸ்டினன்ஸ் அதில் வந்து திரும்ப அந்த பக்கம் போகாத மாதிரி புகை மது பழக்கம் போகாத மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு தடவை வாய் புற்றுநோய் வந்துருச்சு, சிகிச்சை அதை சர்ஜரியும் பண்ணிட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்க, மறுபடியும் உங்களுக்கு வருமா டாக்டர்?
1: அது அதனால தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது ஃபாலோ அப்லேயே வச்சுக்குவோம் அவங்க. ஆமாம், திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு தான் அவங்கள வந்துட்டு அவங்கள கம்ப்ளீட் அந்த டி அடிக்ஷன் ஃப்ரம் தி பேட் ஹேபிட்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் அவங்கள வந்து இது பண்ணுவோம். ஸோ அவங்களாம் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே நாக்கில் வந்திருக்குன்னா இந்த பணம் பல் ஈரலில் திரும்ப வரலாம், இல்லை உதட்டில் திரும்ப வரலாம். ஏன்னா அந்த நச்சு வந்து ஃபுல் ஓரல்லையும் பரவி இருக்கும். ஸோ நம்ம அந்த டைம் வரும்போது ஒரு பகுதியில் மட்டும்தான் வரும். சில பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரே டைம்லேயே வந்து நிறைய பகுதியில் வாய் ஃபுல்லாகவே வந்துருக்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி

0: பேஷண்ட்லாம் வைத்தியம் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு சப்போஸ் அவங்க ஃபாலோஅப்லேயே தான் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோஅப்லேயே வச்சுப்போம், அவங்களுக்கு என்ஷோர் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக இந்த ஓரல் ஹைஜீன்லேருந்து வாய் சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த புகைக்கிற பழக்கம் மது பக்கிறது வந்து அது திரும்ப அந்த பக்கம் போகாமல் இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கஷ்டமாக இருக்குன்னு அவங்க ரிவீல் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக மனநில மருத்துவர் அவங்கக்கிட்ட கவுன்சிலிங்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நிக்கோட்டின் ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு இருக்குது, அதெல்லாம் கொடுத்து எப்படியாவது அவங்கள வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி அவங்கள இது பண்ணும்.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ.
2: ஹலோ மேடம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: ஓகே சார், கேளுங்க சார்.
0: சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன்.
2: வணக்கம்.

0: ஹலோ மேடம், வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
0: நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்தது.
1: ஓகே சார், கேளுங்க சார்.
0: முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம் தெரியுமா, அல்லது வேற ஏதாவது டெஸ்ட்? அடுத்தது இன்னொன்னு கேட்டுக்கிறேன் டாக்டர், பினைன் சொல்றாங்கல்ல அந்த கேன்சர், அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து எந்தவித சிம்டமும் இல்லாம இறந்துட்டாரு, ஒரு பிரைன் டியூமர் சொல்றாங்களா, அந்த மோஸ்ட்லி பிரைன் டியூமர்ங்கிறது வந்து பிரைன் கேன்சரா அல்லது கட்டி மட்டுமா? நானா இதுதான்
2: என்னுடைய. ஓகே ஓகே, முதல் கேள்வி அது. ஆமா, முதல் கேள்விக்கு நீங்கள் வாய் புற்றுநோய், அதுதான் புண்ணு ஆறாமல் ஒரு வெள்ளைத்தழும்பு, வெள்ளைத்தழும்போ இல்லை சிவப்பு நிற தழும்போ இல்லை ஏதாவது ஒரு புண்ணு ஆறாமல் இல்லை கட்டிய மாதிரி இருக்கும், ரெண்டு மூணு வாரம் அப்படியே இருக்குன்னு கண்டிப்பாக வந்துட்டு டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கணும். நமக்கு கேன்சர் மாதிரி இருந்தால் டவுட் இருக்குன்னா அது வந்துட்டு டிஷ்யூ பரிசோதனை பண்ணி உறுதி பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், எந்த புண்ணு ஆமாம் கட்டி இல்லை கழுத்தில் கட்டி இல்லை புண்ணு வாயில் புண்ணும் ஆறாத புண்ணும் இல்லை வெள்ளைத்தழும்பு இல்லை சிகப்பு நிறத்தழும்பு ஏதாவது இருக்கோ அப்நார்மலாக இருக்குன்னா அது கண்டிப்பாக ரெண்டு மூணு வாரம் எதுவுமே சேஞ்ச் இல்லை அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக காட்டணும். பிரெயின் டியூமர், ஆமாம் பிரெயின் டியூமர். சொல்லுங்க.
0: கண்ணத்தில் டாக்டர் வெளிப்புறமா வந்து பார்க்க இதாக இருக்கு, கீழே இருக்கு. நான் வந்து டாக்டர்லாம் கேட்டு பார்த்துட்டேன், இது வந்து சன் ரேடியேஷன், டியூ டு சன் ரேடியேஷன் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னன்னா அது வந்து அது அப்படியே பெர்சிஸ்டண்டா இருக்கு டாக்டர். நான் வந்து இப்போ லோஷன் கூட இந்த சாலிசிலிக் ஆசிட் கூட போட்டேன், போட்டும் அது வந்து அப்படியே இருக்கு டாக்டர். அது வந்து கேன்சரஸ் செல்ஸ் அதுல ஃபார்ம் ஆயிருக்கலாமாங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லுங்க.
2: அது நீங்கள் நேரில் ஒரு ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஒரு சில லாங் ஸ்டாண்டிங் இந்த சன்பர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதில் ஒரு சில தோல் கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்கள் அது ஒன்று சேஞ்சஸ் எதாவது இருக்குது கூட, அது புண்ணு மாதிரி வந்துட்டு இருக்குது ஆறாத புண்ணு மாதிரி ஏதாச்சும் தோலில் இருக்குன்னா கண்டிப்பாக காட்டணும். இல்லை அது நிறம் கருப்பா இருந்து ஏதாச்சும் பிக்மெண்ட்,
0: ஆமா வெறும் ஸ்கின் மட்டும்தான் கருப்பா இருக்கு,
2: கருப்பா இருந்து அது வளருது அப்படின்னா கூட எரிச்சல், அப்படி எரிச்சல் இருக்கு ஊரல் மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். அது மாதிரி பிரெயின் டியூமர்னு கேட்குறீங்க, எல்லா பிரெயின் டியூமரும் அது கிடையாது, ஒரு சிலது கேன்சர் இருக்கும், ஒரு சிலதுலாம் பினைன் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது. ஆமா, எல்லாக்கும் பிரெயின் டியூமரும் வந்து மெலிக்னன்சி கிடையாது, ஒரு சிலது வந்து நார்மல் பினைன் கட்டின்னு வரும், கேன்சர் கட்டி ரெண்டுமே வராதுக்கு இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து வாய் புற்றுநோய் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, இப்போ வந்து ஒரு 50+ இல்லாட்டி 60+ இருக்கவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றது, அவங்களுக்கு கம்பல்சரி சர்ஜரி பண்ண முடியுமா டாக்டர்?
2: பண்ணலாம் மேம், பண்ணலாம். கூட அவங்க நம்ம யூஸ்வலாக அவங்களுக்கு ஃபிட்னஸ் பார்ப்போம், ஃபிட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற எதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக மயக்க மருந்துக்கான ஃபிட்னஸ் இருக்கு, மயக்க மருந்து கொடுக்கலாம்னு எல்லா சொல்லி இது பண்ணால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷன் தான் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்.
1: வந்து அவங்களோட உடம்பு கண்டிஷன் வந்து இந்த அனஸ்தீஷியா கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணலாம். ஆனா முடியும், பண்ண முடியும்,
2: பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: You know ladies, it's time to show some real love.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சுதாகர் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஓகே டாக்டர், இப்ப புண்ணுலாம் சொன்னீங்கல்ல டாக்டர், இப்ப வந்து அந்த வலி இருக்கிற புண்ணதான் டேஞ்சரா இல்ல வலி இல்லாத புண்ணு அப்படின்ட்டு நம்ம ஏதாவது புண்ணை பிரிச்சு பாக்கலாமா வாயில இருக்க புண்ணு?
1: குட் க்வெஸ்சன். யூஸ்வலி கேன்சர் அந்த புண்ணு வந்து என்ன இருக்குனா, இனிஷியலி டு ஸ்டார்ட்ஸ் வித் பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும், வலி இல்லாமல் தான் இருக்கும். அது கூட வந்துட்டு அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜாக வளரும் போது தான் நரம்புலாம் பிடிச்சிட்டு வலி அந்த இது வரும். கூடவே இன்ஃபெக்ஷன் எதாவது ஆகும்போது தான் நமக்கு அந்த வலி, இன்ஃப்ளமேஷனால நமக்கு அந்த வலி தெரியும். ஸோ கேன்சர் புண்ணுன்றது முதல்ல வலி இல்லாமல் தான் இருக்கும். மற்ற வலி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்தஸ் அல்சர்னு சொல்லுவோம், அது வந்து விட்டமின் போட்டுங்கன்னா நமக்கு சரியாயிடும். உங்களுக்கு 3 days அந்த மாதிரி அந்த இதில் திரும்ப ரிசால்வ் ஆகிடும். திரும்ப அவங்களுக்கு அந்த சேம் என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டிஷன், ஹெல்த் எது இருக்கும், விட்டமின் டெஃபிஷியன்சியோ பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஸோ அதுலாம் வந்துட்டு நியூட்ரிஷனல் காசு இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் காசுன்னு சொல்லுவோம். ஸோ அது இது பண்ணோம்னா விட்டமின் சப்ளிமெண்ட்டோ இல்லை ஹைஜீன் பண்ணாலும் அது சரியாயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் அது 2-3 weeks அந்த புண்ணு ஆறாமல் வலி இல்லாமல் ஒரு புண்ணு இருக்குது, கூட அந்த பேக்ரவுண்டில் வந்து வித் பெத்தலை பார்க்க போடுறவங்க, இந்த மது பழக்கம் இருக்கிறவங்க, குட்கா போக்குறவங்க, அந்த மாதிரி அந்த ஹேபிட்டோடு இருக்குது அந்த புண்ணு வந்து அது வந்து முதல்ல வந்து வலி இல்லாமல் தான் வரும். அந்த இது பார்த்தீங்கன்னா கேன்சர் புண்ணு மாதிரி இருக்கும், இல்லை வெள்ளத்தழும்பு மாதிரி கூட அவங்களுக்கு வரலாம், சிகப்பு தழும்பு மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் வந்து ரொம்ப வலி இருக்காது. ஸோ அது வலி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது, ப்ரஷ் பண்ணும்போது, நம்ம பார்க்கும்போது வலி இல்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி டிஷ்யூ பரிசோதனை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பர்டிகுலராக அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த புண்ணு அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் நியூட்ரிஷனல் ரிலேட்டட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது யூஸ்வலாக அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்லாம் பெயின்ஃபுல்லாக தொடரும், அந்த புண்ணு வந்து பெயின்ஃபுல்லாக வரும், அது சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து எந்த புண்ணுமே இல்லை, எனக்கு வந்து எந்த பேட் ஹேபிட்டுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு மவுத் கேன்சர் வருமா டாக்டர்?
1: வரும் மேம். நாட் ஓன்லி தட், அந்த சில இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடு அந்த முன்ன ஏற்கனவே அந்த இல்ஃபிட்டிங் டென்சர்ஸ் இவரும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடு. அப்புறம் ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி அல்ல ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இது மாதிரி இருக்குன்னா உங்களுக்குலாம் வரலாம்.
0: ஓகே, அப்படின்னா இந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு தான் வரும்ன்ற மாதிரி நம்ம அலட்சியம்
1: இல்லை, அது 90% ஆஃப் த டைம் வந்து இந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் வரும். இந்த 5-10% தான் வந்து ஜெனட்டிக் ரிலேட்டடு அந்த ஒரு இது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த புற்றுநோயின்ற அந்த புண்ணை வந்து வாய்ப்புண்ணை நம்மளே செல்ஃபாக வீட்டில் வந்து இது டேஞ்சர், இது வந்து டேஞ்சர் இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஹீட்டுக்காகவோ எதுக்காகவோ அல்சர்னால வருது அப்படின்றத நம்ம செல்ஃபாக வீட்டில் கண்ணாடி மூலமாக பார்க்க முடியுமா டாக்டர்?
1: கண்டிப்பாக சீக்கம் இன்னும் உள்ள இல்லை சீக்கம் இல்லை இங்கே ஈரல் பகுதி நாக்கு பகுதி இங்கே வரதெல்லாம் உங்களுக்கு அந்த தெரியும். முழு நாள் இல்லாமல் ஒரு புண்ணு வந்திருக்குன்னு சொல்லி சில டைம் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணும்போது அதேமே ஒயிட் நோட்டீஸ் ப்ளீடிங் மாதிரிலாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, வலி இல்லைனாலும் ப்ளீடிங் மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. கூடவே வந்துட்டு இந்த ஏற்கனவே நான் சொன்னது அந்த வெள்ளை தடிப்போ இல்லை அந்த சிகப்பு தடிப்போ அது மாதிரியும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து புகைப்பழக்கம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று வந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேவா, ஏதோ ஒரு இஷ்யூவால் இப்போ நான் மறுபடியும் அதை வந்து ஏதோ வீட்டில் ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு வாட் எவர் ஹேப்பன்னால நான் வந்து மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இந்த மவுத் கேன்சர்ன்றது ஏதாவது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்குமா?
1: அது ஏற்கனவே அந்த இது ஏற்கனவே புகைச்சதுவே ஆல்ரெடி அந்த ரிஸ்க் இருக்குது. அது திரும்ப வந்து ரீஹேபிட் வரும்போது அந்த ஹேபிட்டை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த கார்சினோஜன் வந்து வாய்க்குள்ளே வந்து பகுதியில் ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுனாவே அது வந்து இருக்கும் தான். சில பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம், நான் அந்த பழக்கத்தை வந்து 3 years முன்னாடி விட்டுட்டேன், 4 years அப்புறம் லேட்டாக பார்த்தா அவங்களுக்கு கேன்சர் வந்து அதனால தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே இப்போ எவ்வளோ சீக்கிரமாக விடுறமோ நல்லது தான், விட்டுட்டாலும் இது மாதிரி அந்த அறிகுறிகள் வார்னிங் சைன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு

0: இருக்குது, தழும்பு சயின்ஸ் இருக்குது, இல்லை புண்ணு ஒரு சயின்ஸ் இருக்குது, ஆறாத புண்ணு இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இப்போ தான் நம்ம விட்டுட்டுமே அந்த பழக்கம்லாம் விட்டுட்டுமே நம்ம இருக்காதுன்னு அவங்களாம் முடிவு பண்ணாமல் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி டிஷ்யூ பரிசோதனை பண்ணி நம்ம வந்து அதுக்கான வைத்தியம் பார்த்துக்கணும். சப்போஸ் கேன்சர் இருந்துச்சுன்னா.
1: ஓகே டாக்டர், இப்போ பல்லில் வந்து இந்த ஈறு வீங்கி இருக்குன்னு சொல்லும் போது இல்லை ப்ரஷ் பண்ணும்போது ஏதாவது வந்து நமக்கு ரத்தம் மாதிரி ஏதாவது வர்றது, இது ஒரு சிலவங்களுக்கு வரும் டாக்டர், இதுக்கும் மவுத் கேன்சருக்குன்றது சம்பந்தம் இருக்கு?
0: ஆமாம் மேம், அது ஏன்னா மவுத்துன்றது அந்த ஈரல் பகுதி, உள்நாக்கு, நாக்கு, உள்ள உள்கண்ணும் உள்ள மேலே எல்லாமே அது மவுத் கேன்சரில் தான், உதடு எல்லாமே வந்து மவுத் கேன்சர் தான் வரும். ஸோ அவங்க வந்து சில பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் பல் ஈரலில் வந்து கேன்சர் வரவங்களுக்கு வந்து பல் ஆடி கீழே வந்திருக்கும் உள்ளே, அதுக்கப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க உள்ளே புண்ணு இருக்கிறது. ஸோ சில டைம் வந்து பல் டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்து புண்ணு இருக்கு அது கேன்சர் புண்ணு மாதிரி டவுட்டாக இருக்குன்னு அவங்க பயாப்சி எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஷ்யூ பரிசோதனை கேன்சர் வந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்திருக்காங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய் புற்றுநோய் வரும்னீங்க, இது இல்லாமல் வேற யாராவது ஹேபிட் ஏதாவது இந்த பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது வரணுமா, இல்லை மக்கள் ஓகே இதெல்லாம் இதனால தான் வராது அப்படின்றது கரெக்டு?
0: இன்னொன்று டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கணும், ஹைஜீன் ஹைட்ரேஷன் அந்த இதுக்கெல்லாம் நம்ம பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே, இப்போ நம்ம சுகரி ஐட்டம் நிறைய சாப்பிடுறோம் அந்த மாதிரிக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம்?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஓரல் ஹைஜீனை கொஞ்சம் வந்து ஓரல்ஸ் நம்ம அந்த எச்சிலுடைய பிஹெச் வந்து மாறுன்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம் சுகரி நிறைய சாப்பிட்டோம்னா. ஸோ அதனால டைரக்ட் இம்பேக்ட் கிடையாது நமக்கு அந்த எச்சிலுடைய இது. அதுக்கப்புறம் நீங்கள் சுகரி சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டுட்டு வாய் குப்பிச்சிட்டிங்களானு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அந்த ஒரு சலைவா பிஹெச் நம்ம நிறைய இது எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அங்கே இருக்கிற பிஹெச் சலைவா பிஹெச் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் பல்லுடைய ஹைஜீன் வந்து பேடாக இருந்து நம்ம அதை ஒழுங்காக கேர் எடுத்துக்கலாம்னா அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ரிஸ்காக மாறும். அசச் தர் இஸ் நோ, அது ரொம்ப சம்மந்தம் கிடையாதுங்க.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியில இருந்து.
0: வணக்கம் மேம், வணக்கம், சொல்லுங்க.
2: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு இந்த டூத் கேன்சர் பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஃபீமேல், அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்தது, பிரெஸ்ட் கேன்சருக்கு அப்புறமே இப்ப டயக்னைஸ் பண்ணிருக்காங்க, மறுபடியும் அவங்களுக்கு டூத்ல அது பரவிருக்கு, டூத் கேன்சரா மாறி இருக்குன்னு. இப்பதான் அவங்க சிகிச்சை எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரெக்கவரிக்கு வராங்க. இப்ப அவங்களுக்கு அந்த டூத் கேன்சருக்கு வந்து அந்த ரேடியேஷன் அப்படிங்கிற மாதிரி குடுக்கறாங்க, பட் அவங்களுக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். சோ டாக்டர் வந்து இது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் முடிஞ்சு ஃபுல்ல 5 இயர்ஸ் ஆச்சு, கம்ப்ளீட்டா அது அது ஆச்சு, அங்கேருந்து இருக்கிற செல்லு தான் இந்த டூத்ல பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா எப்படி இதுக்கு வாய்ப்பாக இருக்கும்? அது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேக்குறேன். நீங்க சொன்னீங்க இந்த ட்ரிங்கிங், ஆல்கஹால், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பட் பெண்களுக்கும் இந்த டூத் கேன்சர் வருவதற்கு என்ன காரணமா இருக்கு? அதனுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, எல்லா பாகங்களையும் கேன்சர் வருது அப்படிங்கறது காமன், பட் இந்த டூத் ஆர் மவுத் கேன்சர் அது வந்து கொஞ்சம் சீரியஸ், ரொம்ப அதாவது பொழிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. அது உண்மைதானா? அது ரொம்ப சீரியஸ் ஆனதுதான் அந்த மவுத் கேன்சரா, ஆர் எல்ஸ் அதுவும் கம்ப்ளீட்டா பயப்படாத மாதிரி கியூர் பண்றதுக்கு இருக்கா? அதுக்கு சிவியாரிட்டி எப்படி இருக்கு கம்பேர்ட் டு அதர் பகுதி? இந்த மவுத் கேன்சர் எப்படி, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் ரேடியோல கேட்டுக்க வேண்டாம் சார்.
0: ஓகே
1: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: ஆன்சர் பண்ணிடலாம் மேம். மொதல் கேள்வி, அவங்க என்ன ஏஜ்னு கரெக்டாக தெரியல, பட் முன்னாடியே பிரெஸ்ட் கேன்சர் இருக்குங்கும் போது கூடவே அவங்க ஏதாவது ஹேபிட் எதுவும் இல்லைன்னு நம்ம எடுத்துப்போம், பட் ஒரு சில சிண்ட்ரோம் ரிலேட்டடெல்லாம் வரும். அப்புறம் ஹைஜின், டென்டல் ஹைஜின், அப்புறம் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி ப்ராபபிள் காசஸாக இருக்கும். சிண்ட்ரோம் மெயினாக வந்து P53 ஒரு மியூட்டேஷன், லைஃப் ராமினி சிண்ட்ரோம், அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சரும் வரும். அந்த மாதிரி பேஷண்ட் வந்துட்டு சசப்டபிள் டு டெவலப் இந்த இதுவுமே ஓரல் கேன்சருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிண்ட்ரோம் அசோசியேட்டடாக தான் கூட இதெல்லாம் இருக்கலாம், கூட வந்துட்டு மேபி அவங்க ஹைஜீன் ரிலேட்டட். ஸோ டூ திங்ஸ்.
1: டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
0: ரெண்டாவது க்வெஸ்சன் அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ

0: எஸ் மற்ற கேன்சர் போல் எல்லாது இதுக்கும் ஆரம்ப கட்டத்தில் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அவுட்கம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் க்யூர் வந்து பார்த்திங்கன்னா 90-80%, 90% ஆரம்ப கட்டத்தில். ஆப்வியஸாக அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்யூர் பாசிபிலிட்டிஸும் ப்ராபபிலிட்டிஸும் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ 4வது ஸ்டேஜ்னு வரும்போது நம்ம 30%, 40%, 3வது ஸ்டேஜ்னு இருந்தோன்னா ஒரு 50%, 40% இருக்கும். 4வது ஸ்டேஜ்னு வரும்போது 25-30%னு வந்துடும். ஸோ ஆப்வியஸாக ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம், எந்த ஸ்டேஜில் வைத்தியம் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சுதாகர் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப வந்து வாய் புற்றுநோய் வந்துருச்சு, ஓகேவா? சோ வந்ததுக்கு அப்புறம் அது குணமாகாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா டாக்டர்? இப்ப இது எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்தா குணமாகும், எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இருந்தா குணமாகாது டாக்டர்?
5: ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டியூமர் வந்துட்டு வாய்க்குள்ளே தான் இருக்கும்.
4: ஓகே,
5: அப்படியே நம்ம அது அலட்சியமாக விட்டும் போது என்னாங்கன்னா நெறி கட்டிக்கலாம், பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இடத்துலையும் பாடியில் வந்துட்டு நுரையீரல், எலும்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிக்காமல் விட்டோம்னா அப்புறம் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற இடத்துல இப்போ வாய்ப்புன்னு லோக்கல், அப்புறம் நெறிக்கட்டியில் இருக்குன்னா அது வரையும் ஆப்ரேஷன் பண்ணுவோம். மற்ற இடத்துல பரவிடுச்சு, நுரையீரல், எலும்பு பகுதி, கல்லீரல் அந்த மாதிரி பரவிடுச்சுன்னா யூஸ்வலாக அந்த ஆப்ரேஷன் வந்து கொடுக்க மாட்டோம். அந்த டைமில் வந்துட்டு க்யூர்னு கிடையாது, கண்ட்ரோல்னு தான். ஸோ மொத்தமாக 4 ஸ்டேஜ் இருக்குது, 1, 2, 3, 4. 4 ஏபிசின்னு சொல்லி பிரிப்பாங்க. சி ஸ்டேஜ்னால் வந்து மற்ற இடத்துலலாம் பரவுது, இந்த சென்ஸ் நுரையீரல், போன் அல்லது எலும்பு பகுதி இல்லை கல்லீரல் பகுதி அது மாதிரி பரவிருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டு சீன்னு சொல்லக்கூடியது இல்லை ஒரு சப்செட் ஆஃப் 4B, 4வதுலேயும் ஒரு சில 4வதுல B-லையும் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அது வந்துட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கதிர்வீச்சோடு சேர்த்து கீமோதெரப்பியும் கொடுத்து சில பேருக்கு நல்லாவே க்யூர் ஆகுவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோலில். சில பேருக்கு அவங்களுக்கும் ரீஅக்கரன்ஸ் ஆகும், திரும்ப வந்து டியூமர் ஆகும். ஸோ க்யூரபிள்ன்றது வந்துட்டு 1-3, 4 ஒரு சில போட்டு ஏபின்னு அந்த மாதிரி ஒரு சில சப்செட் மட்டும் க்யூரபிள். சிபியில் ஒரு சில சப்செட்டு, ஒரு சில பாப்புலேஷனும், ஒரு சில பேஷண்ட்டு சீலையும் வந்துட்டு கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. பியிலையும் சீலையும் வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கும்.
4: ஓகே டாக்டர், இப்போ இது ஒரு பர்சன் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுமா?
5: ஸ்ப்ரெட் ஆகாது மேம், அது வந்து பயமே இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட் வி ஹவ் டு சப்போர்ட் தெம் அண்ட் தென் அக்கம்பனி. நம்ம வந்து அவங்க கூட அழைச்சிட்டு போயிட்டு அவங்களே வந்துட்டு பயத்தில் வீட்டில் வைத்தியம் வேணாம்னு சொன்னாலும் நம்ம கூப்பிட்டு வந்து கவுன்சில் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
4: ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ யாருமே வந்து இதை வெளியும் சொல்றது இல்லை, எனக்கு வாயில இந்த மாதிரி புண்ணு இருக்கு அடிக்கடி வருது. ஏன்னா இதை பத்தி வெளியே யாரும் ஷேர் பண்ணாதான் நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஷேரும் பண்றது இல்லை டாக்டர்.
5: அது யூஸ்வலா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், செல்ஃப் டினையல் தான், நெக்லெக்ட், நெக்லெக்ட்னு சொல்லுவோம், நெக்லிஜென்ஸ்னு சொல்லி. முதல்ல அவங்க ப்ரெஷிங் டெய்லியும் பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ அவங்க மாற்றத்தை பார்த்துருப்பாங்க. அது மாதிரி வெளில சொன்னால் பயம், இந்த கொஞ்சம்

0: அந்த ஒரு பயம் கூட யாராவது கூப்பிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்னால தான் அவங்க வர்றதே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகும்போது மற்றவங்க பார்த்து அப்புறம் சொல்லி ஒரு சில பேர்லாம் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ செல்ஃப் டினையல் தான், இல்லைனா அவங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு எங்களுக்கும் ஈஸி, அப்புறம் ஒரே மாடாலிட்டி ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாவே கம்ப்ளீட்டாக குணமாயிட்டு நார்மலாக இருக்கலாம். ஆனால் அவங்களா டிலே பண்ணி அவங்களா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்வான்ஸாக வரும்போது வைத்தியம் பண்ணும்போது சில பேருக்கு நிறைய பேர் பாதி பேர் மேலே ரீஅக்கரன்ஸ் திரும்ப நோய் வந்துடுது. நோய் திரும்ப வரும்போது திரும்ப வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மருந்து போட்டு கண்ட்ரோல் அந்த மாதிரி க்யூர் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ மொதல் மூணு ஸ்டேஜ் நல்லாவே கொஞ்சம் க்யூரபிள், ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் நல்லாவே க்யூர் ஆகிடுவாங்க, மூணாவதுலேயும் பாதி பேர் மேலே க்யூர் ஆகிடுவாங்க. இந்த நாலாவது ஸ்டேஜ் போகும்போது க்யூர் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது யூஸ்வலாக கண்ட்ரோல்னு போயிடும், கண்ட்ரோல் வித் கொஞ்சம் மருந்து, கீமோ மருந்து இல்லை ரேடியேஷன் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒன் ஹவர் சூப்பராக எங்களுக்கு சொன்னீங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி டாக்டர், இப்போ வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நம்ம மக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்ன டாக்டர்?
0: இங்கே மெயினாக இது வந்து லைஃப் ஸ்டைல் இது தான்.
1: ஓகே,
0: லைஃப் ஸ்டைல் ஹேபிட் அல்ல லைஃப் ஸ்டைல் அந்த ஃபேக்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மரபணு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-10 அது நம்மளால 10% தான், அது ரொம்ப அது நம்ம ஒன்றும் நம்ம கையில் இல்லை, பெருசாக வந்து மாடிஃபைபிள் கிடையாது. அது அது மாதிரி இருக்கவங்க அது மாதிரி புண்ணு ஆறாமல் இருந்தவங்க அவங்களாம் வந்து உடனே வந்து வந்து தான் பார்க்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து அகெயின் ப்ரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஜங்க் ஃபுட்டு, பேட் ஹேபிட்ஸ், ஆல்கஹால், புகையில் எல்லாமே சொல்கிறோம். இருந்தாலும் சம் ஸ்டூடெண்ட்ஸு சம் காலேஜ் அந்த மாதிரி காலேஜ் வரும்போது டிவியேட் ஆகிடுறாங்க, டபக்கோ ஆல்கஹால்னு அடிக்ஷன் அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ அது மெயினாக வந்துட்டு ஹேவிங் தி குட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏற்கனவே அந்த ஹேபிட் இருக்கவங்களுக்கும் தே ஷுட் ஸ்டாப் இமிடியட்லி ஆல்கஹாலும் டொபக்கோ சீவிங் மற்ற இது எல்லாமே வந்து இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஈவன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஒழுங்காக வந்து பல்லில் ஒழுங்காக டென்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிட்டிங் ஒழுங்காக இல்லைனா அதை வந்து இது பண்ணுறது, ஷார்ப் டூத் ஏதாவது ஒன்று கடிக்கும் போது நாக்கில் வந்து படுது அப்பப்போ பல் கடிச்சிக்கிறாங்க இஷ்யூ இருக்குன்னா அவங்களும் டென்டிஸ்ட் பார்த்துட்டு அந்த ஷார்ப் டூத்தை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ஸ்கேலிங் சொல்லுவாங்க என்ன அந்த நம்மளும் பிளாஸ்டிக் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டர் தான். ஏன்னா ஷார்ப் டூத் அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் அது அப்பப்போ ட்ராமா ஆகிட்டு அதுவும் கேன்சர் ரிஸ்க் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஏற்கனவே புகைச்சவங்க அவங்களாம் கண்டிப்பாக புகைக்கிறது, புகையில் சாப்பிட்றவங்க, மது பழக்கம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விடணும். ஆனால் விட்டவங்களும் அவங்களுக்கும் வந்து இந்த வார்னிங் சைன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ஆறாத பொண்ணு, ஏன்னா நான் முன்னாடியே விட்டுட்டேன் எனக்கு வராதுன்னு அலட்சியமாக இருக்காமல் வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் பேச்சு இல்லை சிவப்பு பேச்சு இல்லை புண்ணும் ஆறாத புண்ணோ இல்லை கட்டியோ வாய்க்குள்ள நெறி கழுத்தில் ஏதாவது நெறி கட்டியோ இல்லை இதாக இருந்தாலும் உடனே இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஃபைனல் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்நிகழ்ச்சி நம்ம நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ டாக்டர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

நேரம் 5:28 ஆயிட்டிருக்கு. என்ன மாதிரியான அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஒரு பாடல் வருது, நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.

இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் எந்த பீச்ல இருக்காங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனி ஒரு மதிய வணக்கத்தோட நான் உங்க ஆர்ஜே அந்துவான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிற பிரீஃப் என்ன அப்படின்னா, சரி ஒரு மாற்றமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு ராக் பீச்க்கு வந்திருக்கேன். ராக் பீச் வந்துட்டு இங்க வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப நேரமா அப்படி ப்ரோகம் வாங்கி நின்றுட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஷோ ஸ்டார்ட் பண்ணும்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அவரு இல்ல இல்ல நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு இப்ப வந்து அவர் பேச ரெடியா இருக்காரு. சரி வாங்க அவர்கிட்ட டைரக்டா பேசி அவருக்கு தெரிஞ்சுக்க. வணக்கம். வணக்கம். உங்க பேசுறது தேவேந்திரன். தேவேந்திரன் சார் எங்க இருந்து வரீங்க?
2: பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி எந்த இடத்துல?
2: பாண்டிச்சேரியில
1: மேட்டுப்பாளையம். ஆஃபா இருக்கு அப்படின்னா எந்த பீச் போறீங்க? நான் மெரினா பீச் போவேன். மெரினா பீச் போவேன். சரி ஓகே. எல்லாரும் ராக்குனாலும் நீங்க டக்கு வந்து மெரினா இருக்கீங்க. சரி ஓகே. அப்பயா இன்னைக்கு நீங்க ராக் பீச் பண்ணுங்க மாட்டீங்க.
2: அது அங்க போனா வெயில் அடிக்கும். நைட் டைம் வேணா ஈவினிங் வந்தீங்கன்னா மெரினா நல்லா இருக்கும் உங்களுக்கு. டைமிங் பேசுறாங்க எல்லாம்.
1: சரி ஓகே சூப்பர். ஓகே. இப்ப பாண்டிச்சேரியில நிறைய இடங்கள் இருக்கு பொழுதுபோக்குக்காக, நிறைய இடங்கள் இருக்கு பீச் பார்க்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் டக்குன்னு இப்ப நீங்க சொன்னீங்க மெரினா பீச். எதுனால உங்களுக்கு மெரினா பீச் வந்து
2: என்ன வேணாலும் சரி போங்க. எல்லா டைப் ஃபுட்டுமே இருக்கும்.

0: இதுதான் வேணுமா? ஓகே சூப்பர். ஃபுட் கோர்ட் போனா எல்லா விதமான ஃபுட்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது அப்படி சொன்னீங்கன்னா ஜாலியா விளையாடலாமா? ஜாலியா விளையாடலாம். ஓகே மெரினா பீச் பிடிக்கும் சொல்லிட்டீங்க, எப்ப மெரினா பீச் போறீங்க? ஈவினிங் டைம்ல ஈவினிங் டைம்ல தனியா வர்றீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸோட வர்றீங்களா, ஃபேமிலியோட வர்றீங்களா? மூணு விஷயம் வச்சுக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தனியானா எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் தனியா தான்,
0: தனியா தான், தனிமையில இனிமை காணணும் அதானே? ஓகே சார், ஃபைன். சரி ஓகே. ரெண்டாவது ஆப்ஷன்
1: தான் இது.
0: சரி ஓகே, ஃபைன், ஓகே. உங்களுடைய ஓகே சார், ஓகே. அப்ப வந்து தனிமை தான் முன்னாடி.
1: ஆமா
0: ஓகே, ஃபைன். தனியா வந்தீங்கன்னா பீச்ல என்னென்னலாம் சாப்பிடுவீங்க?
1: தனியா வந்தா பானிபூரி சாப்பிடும்.
0: பானிபூரி ஓகே. அப்புறம் என்ன சொன்னீங்க? பானிபூரி இப்ப வந்து நீங்க குழந்தையா இருக்கும் போது, நீங்க சின்ன பிள்ளையா இருக்காரு, உங்க வீட்டுக்கு கூட்டணும் போது சொல்லிட்டு அடம்புடிச்சிங்கலாம் நேரத்தெல்லாம் ஞாபகம் இருக்கா?
1: இருக்கு.
0: அப்பெல்லாம் என்னென்னலாம் உங்க டாடி வந்து கூட்டிட்டு போவார? எங்க டாடி தான் கூட்டு போக மாட்டேன், உங்க டாடி
1: கூட்டிட்டு போவா?
0: தெரிஞ்சு உங்களை பார்த்தாலே கூட்டிட்டு போயிட்டு. சரி ஓகே. அதனால அப்படி சப்போஸ் கூட்டுன்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னென்னலாம் சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க?
1: வேலை இருக்கு, வீட்டுக்கு போயிடலாம், திடீர்னு வந்து
0: சமாதானப்படுத்துற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறேன். நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் ஓகேங்களா? ஆனா அந்த கேம்ல ஒரு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நான் ஒரு பண்ணியா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், அதுக்கு ஆன்சர்ஸ் ரொம்ப பண்ணியா தான் இருக்கும் ஓகேங்களா? ஆனா நீங்க அதுவே தப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு பெனால்டி கேம்ஸ் கொடுப்பேன், அந்த கேமை நீங்க விளையாடிதான் ஆகணும். மறுபடியும் மறுக்க மறுக்கா சொல்லணுமா?
1: புரியல,
0: புரியல, ஒண்ணு இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி உங்களை கேட்பேன், அந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப ரொம்ப பண்ணியா ஜாலியா அந்த மாதிரி படிக்கிற இந்த படிக்கிறவர்களா இல்ல, ஜாலியா பண்ணியா அப்படி இருக்கும். ஆனா அதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு பெனால்டி கேம் கொடுப்பேன், அந்த பெனால்டி கேம் நீங்க விளையாடணும். டீலா? ஓகே டீல். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டினை கேட்கறேன். சாப்பிட முடியாத ஜாம் எது? உங்களுக்கு ஜாம் பிடிக்குமா?
1: டிராபிக் ஜாம்.
0: தப்பு. முதல் கேள்விங்க மீனே பிடிக்க முடியாத நெட்
1: இன்டர்நெட்
0: ரைட். இது நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கா கரெக்டா சொல்றீங்க. சரி ஓகே, ஒரு கேம் நீங்க வந்து பேசிட்டு. சரி ஓகே, மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல, அவரை வந்து நீங்க உட்காருன்னு சொன்னா அவர் உட்காரவே
1: மாட்டாங்க? ஏன்னா
0: இல்ல தப்பு, அவர் ஸ்டெப் போடுவாரு, ஆனா நீங்க உட்காருன்னு சொன்னா அவர் உட்கார
1: மாட்டாரு. ஏன்
0: தப்பு? எல்லாமே தப்பு, நீங்க எது சொன்னாலும் தப்பு தான், தப்பு தப்பா யோசிக்க. சரி ஓகே, ரெண்டு இதுல நீங்க ஆன்சர்ஸ் வந்து தப்பா சொல்லிட்டு, அதுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு பெனால்டி கேம் நடக்கும்.
1: ரெண்டு நிமிஷம் ஒரே கேம் தானே?
0: இல்ல இல்ல இல்ல, வாங்குற எந்த கேம் எத்தனை கேம் எல்லாம் கொடுக்கணும், அவுட் ஆயிட்டீங்கல்ல, ரூல்ஸ் ரூல்ஸ் ஓகேங்களா? சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் நான் சொல்லிடுறேன், சாப்பிட முடியாத ஜாம் வந்து கெட்டு போன ஜாம். கெட்டு போன ஜாம் யாராவது சாப்பிட முடியுமா?
1: ஜாம் எப்படி கெட்டு போகும்?
0: கெட்டு போவோம், நீங்க வீட்டுல இருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். மைக்கேல் ஜாக்சன் ஏன் உட்கார மாட்டாரு அப்படின்னா, அவருக்கு தமிழ் தெரியாது, நீங்க என்னதான் சொன்னாலும் அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால உட்கார மாட்டாரு. அஞ்சு பொருள் ஐடி விஷயமா சம்பந்தமா இருக்கணும், அஞ்சு பொருள் கட்டி டக்கு
1: சொல்லணும்.
0: சிஸ்டம், கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், ஏசி, சேர், அஞ்சு பொருள் சொல்லி.

0: அடுத்தது அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஓகேவா, சாப்பிட போறீங்க, உங்க பாலை பொடி பிடிக்கும் சொல்லுங்களா, சாப்பிட போறீங்க, அப்ப அந்த கடையில பக்கத்து பொருள் என்ன பொருள் இருக்கு? தமிழ் படங்கள் தெரியல, அதுவும் தெரியல, அவுட்டு படமே பார்க்க மாட்டீங்களா? பாட்டு அஞ்சு பாட்டு நல்லா நடிச்சுன்னு அஞ்சு பாட்டு பாட்டும் கேட்க மாட்டீங்க, சரி அஞ்சு மியூசிக் டைரக்டர் அதுவும் தெரியாதுன்னு நினைச்சு. சரி ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி நான் வந்து இப்ப அஞ்சு சொன்னீங்கல்ல, பெரிய புடிச்ச பெரிய நம்பர் ஏதாவது சொல்லுங்க.
1: பெரிய நம்பர்? ஆமா, அஞ்சு விட பெரிய,
0: அஞ்சு விட பெரிய நம்பர், ஆறுன்னு சொல்லக்கூடாது, அதை விட அதிகமா சொல்லு, ஏழு சொல்லக்கூடாது, பத்து நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சி, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் பத்து, அவ்வளவுதான் ஸ்டார்ட் முடிஞ்சிச்சா பத்து, ஓகேவா, ஒத்துக்கிறீங்களா? சரி ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க ஷோ ஸ்டார்டிங்க சொன்னேன், கவலையா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பேசுவாங்க, நீங்க கவலையா இல்ல, எங்களை தான் வச்சு செய்வீங்க, அதனால நானும் அவங்கள்ட்ட மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன், தெரியாதனமோ வந்து மாட்டிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பத்து ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும், பத்துல இருந்து ஜீரோ வரைக்கும் தலைக்குன்னு சொல்ல போறீங்க. ஆமா, ஃபுல்லாவே தான், ஃபுல்லாவே வருவீங்க ஆனா தெரியாதுன்னு
1: இருக்கீங்க,
0: தெரியல. பத்து சொல்லும்போது இங்கிலீஷ் தமிழ்ல தொடங்கினீங்க அப்படின்னா அடுத்த வார்த்தை இங்கிலீஷ்ல வரணும், அடுத்த வார்த்தை தமிழ்ல வரணும், ஆல்டர்னேட் சீக்வன்ஸ், ஓகேங்களா? ரெடியா விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் பத்து இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்களா, தமிழ்ல சொல்ல போறீங்களா? தமிழ்ங்களா? தமிழ்ல இருந்து தொடங்குறோம், தொடங்குறோம், ஸ்டார்ட் நவ், சொல்லுங்க.
1: பத்து நைன் எட்டு செவன் ஆறு ஃபைவ் ஃபோர்
0: நிறுத்தாம சொல்லணும், அவங்க
1: எப்படி சொல்லணும்?
0: ஒன் டப்பா டப்பா, டூ டப்புன்னு சொல்லுமா, டப்பா டப்பா, த்ரீ சொல்லுமா, டப்பா டப்பா டப்பா, ஃபோர் சொல்லு, ஆனா டப்பா டப்பா டப்பான்னு அழகா ப்ரோனவுன்ஸ் பண்ணோம்.
1: ஓகே ரெடி, ஒன் டப்பா டப்பா, டூ டப்பா டப்பா டப்பா, த்ரீ டப்பா டப்பா டப்பா டப்பா டப்பா, ஃபோர் டப்பா டப்பா டப்பா டப்பா டப்பா, ஃபைவ் டப்பா டப்பா டப்பா டப்பா டப்பா டப்பா.
0: ஓகே, இந்த இந்த கேம் வந்து ஜெயிச்சுங்க. ஓகே, கேட்ட உடனே எங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஜாலியா பதில் சொல்லுங்க. நீங்களும் தொடர்ந்து நின்றுங்கள். ரெயின்போ புதுவை நிகழ்ச்சி நேரத்துக்கான நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் அவங்க கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க, நம்ம நேயர்கள் அவங்க கூட என்னென்னலாம் பேச போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாட. நான் இன்னைக்கு ஆர்ஜே சொன்ன மாதிரி தாங்க ராக் பீச் வந்து பேசிட்டு இருக்கேன். சொந்த வகையில அடுத்ததா நம்ம கூட பேச ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேச நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க நம்ம பேசிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேர் அலெக்ஸ்.
1: அலெக்ஸ் சார், எங்க இருந்து வரீங்க?
2: நான் லாஸ்பேட்ல இருந்து
1: வரேன். லாஸ்பேட்ல இருந்து இந்த நேரத்துல பீச் வர காரணம் என்ன?
2: இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்தோம்.
1: காலேஜ் என்ன பண்றீங்க?
2: பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்.
1: பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்? சரியா.

0: சுண்டல் வாங்கி பீச் வரும் ஒரு வாக்கு
1: அடிக்கடி

0: நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்கல்ல அப்ப உங்க வீட்டுல நீங்க பீச் கூட்டிட்டு போகணும் சத்தியமா கேட்ட அடம் புடிச்ச ஞாபகம் தான் இருக்கா?
1: இருக்கு சார்.
0: சரி, அப்ப உங்க டேடி வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாரு. என்னென்ன ரீசன் எல்லாம் சொல்லுவாரு? எங்க டேடி என்ன சொல்லுவாருன்னா, பீச்ல கூட்டிட்டாங்க, பீச்ல தண்ணி இல்ல, வீட்டுல லீவ் இருக்காங்க, அப்படின்னா நாலு நிமிஷம் எல்லாம் என்ன சொல்லி ஆமா பேசுறாங்க.
1: நாங்க போனோடனே அப்படியே ஐஸ்கிரீம் கேட்போம்.
0: அதனால சொல்லி பிடிக்கும், ஐஸ் பிடிக்கும்,
1: அதனால வந்து வீட்டுல
0: வேண்டாம்,
1: குழந்தை பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க.
0: பரவாயில்ல, உங்களே ஏமாத்திருக்காங்கப்பா, நாங்கதான் ஏமாந்துருக்கோம், நீங்களே ஏமாந்துருக்கீங்க. பட் பரவாயில்ல, எங்களை வேற விதமா ஏமாத்திருக்காங்க, உங்களை வேற விதமா ஏமாத்திருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு சீக்கிரமா அடிக்கடி இப்ப நான் சொன்னீங்க பீஸ் பண்றீங்க. சூப்பர் சார், சூப்பரா பேசுறாங்க சார். அதே மாதிரி நான் வந்து ஆக்சுவலா எஃப்எம்ல இருந்து வரேன். நாங்க வந்து எஃப்எம்ல இருந்து அலைவர் விளையாடுற ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி காலன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்துடும். அது மாதிரி ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்கறேன். ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. பரவாயில்ல, பாசிட்டிவா எடுத்துட்டு தாராளமா கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன இதுல ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட மட்டும் சொல்லிடுறேன். நீங்க அந்த கேம்ல வந்து நான் கேக்குற கேள்வி வந்து தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி கேம் விளாடணும், அவ்வளவுதான். இதுக்கு இப்படி சொல்லிருந்தா முன்னாடி ஓகே சொல்லிருக்க மாட்டேன், நேரமா சொல்லிருக்க மாட்டேன். நீங்க பேசும் போதே தெரியுது, எப்பயுமே இப்படிதான் கலகல சுத்திட்டே இருப்பீங்களா? நீங்க பேசும் போதே பயங்கர சுத்திட்டே இருப்பீங்க. சரி, ஓகே சார். சரி, இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாம். இப்ப நீங்க வந்து வந்து தனியா வர ஆசைப்படுவீங்களா, இல்ல ஃபேமிலி வர ஆசைப்படுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட வர
1: ஆசைப்படுவீங்களா?
0: எல்லாருமே தனியா வரணும்னு ஆசைப்படுது. இப்ப நானும் கும்பலோட கும்பலோட வந்ததால ஐஸ்கிரீம் வாங்கி வருவாங்க, தனியா வந்து ஜெயஸ்கி வாங்கி வரும்.
1: இப்ப நம்ம வந்து காலேஜ் போயிடும், இல்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். தனியா வந்துட்டு
0: கேக்குறேன். இப்ப நீங்க வந்து தனியா பீச் பண்றீங்க, நான் உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சீங்க, உங்க போன் பண்ணதே வர கொஞ்சம் பீச் பண்ண கூட வருவீங்களா? வருவீங்களா? ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் கூட பீச் வருவாருன்னு நினைக்கிறேன். எனி டைம் பீச்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து வந்து இதுக்கு போயிடுவோம், கேமுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, சரி நீங்க வந்து மேக்ஸ் படிச்சீங்க இல்லையா, அது ரிலேட்டடா கேக்குறேன். சரி, ஓகே, விடுங்க, வேணாமா? சரி, வேணாம் வேணான்ட்டு கை காமிச்சாரு, வேணான்ட்டு. சரி, சிம்பிள், இது அப்படி எதுவுமே பண்ணிடா. ஓகே, ஃபார்ம்லாம் கேட்க மாட்டேன், ஓகேங்களா? சரி, நீங்க இந்த ஃபிஷிங் எல்லாம் போன அனுபவம் உண்டா? மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? 15,000 பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, மீனே மாட்டாத நெட் எந்த நெட் சொல்லுங்க பாப்போம். இன்டர்நெட் ஐயோ கரெக்டா சுத்தீங்க. சரி, விடுங்க, அடுத்தது யாரு? இப்ப நம்ம உங்க அடிக்கிற போது வலிக்கும்ல, ஒருத்தர் அடிப்பாரு வந்து நானா வலிக்க வலிக்காது யாரு உங்களுக்கு
1: செப்பலா
0: இல்ல அது எப்படி நம்மள அடிப்போம்? அடுத்தா
1: வலிக்காது
0: அல்ல, சவுண்ட் தான் கேட்போம். நம்ம அடிப்போம், அடிச்சா வலிக்காது. யாரு அடிச்சாலும் வலிக்கும், இவர் அடிச்சா வலிக்காதுங்க. இதை இப்படி கூட கேட்கலாம், வேப்புக்காடு பூ எந்த பூ அப்படின்னு கேட்டுக்கலாம், இல்ல ஆண்கள் தலையில வைக்க முடியாத பூ எந்த பூ? மூணு பாடல்கள் என்னுடைய எவர் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும்னா இந்த அவல் சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் டக்கு டக்கு சொன்னது ராபிட் ஃபயர் பேசுறீங்க,
1: அப்புறம் அவை வரியாலாம் அப்புறம்

0: என்னதான் பாத்து குடிக்கிறீங்களோ சரி விடுங்க. அடுத்தது உங்களுக்கு முடிச்ச மூணு சாப்பாடு சொல்லுங்க.
1: பிரியாணி, தோசை ரொம்ப பிடிக்கும்.
0: அடுத்த நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பரா நம்பர் சொல்லுங்க. ஒரு 10-12 கேள்விலாம் கேட்க மாட்டேன். ஒரு கேம் அதோட முடிச்சுக்கலாம். எது கேட்டாலும் பேர் இல்ல
1: ராமமூர்த்தி
0: பேர் சொல்லிட்டீங்க. தொடக்கமே அவுட்டா இருந்ததுனால நாங்களும் இதோட இந்த கேம் முடிச்சுக்கிறோம். எனிவேஸ் கேட்டவனையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கு. ரொம்ப நன்றி. நல்லா பண்ணுவேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

0: மக்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அலைவுடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டிமே ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம் எல்லாம் விளையாட போறாங்க, யார் அவங்க கூட என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, ஆர்மி சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ராக் பீச் வந்து சூப்பராகவே பேசிட்டு இருக்கோம். அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வரவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா தான் நம்ம ட்ரைனிங் பாத்தீங்கன்னா அந்த வகையில இன்னொரு ஸ்டூடெண்ட் நம்ம தான் பாத்தீங்கன்னா. ஹலோ சார், வணக்கம். இப்போ பேசுங்க கார்த்திக் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். சத்தமா ஓகே. கார்த்திக் சார் என்ன பண்றீங்க, எங்க இருந்து வரீங்க சார்?
2: நீங்க
1: சரி, இப்ப பாண்டிச்சேரி இந்த டைம்ல வருதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாட்டிக்கிட்டா நீ வேற ஏன்பா, நான் காலேஜ்ல போயே நொண்டு போயிருந்துக்கிறேன், நீ இந்த பக்கம் நொண்டு போற அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து உங்களை பண்ண ஆசை வந்தாங்க, ஒண்ணு ரெண்டு நிமிஷம் நீங்க பண்ண ஆயிடுங்க. ஓகே, பாண்டிச்சேரி பீச்ல வருதுங்களா இல்ல பாண்டிச்சேரி நிறைய பீச் இருக்குல்ல? சரி, நான் சேர்ந்து இந்த மாதிரி அந்த பீச் தான் போடுங்களா? சின்ன வயசுல இருந்து அது வந்துங்க பாருங்க, சின்ன வயசுனோட அந்த ஃப்ளோ வந்துச்சு. ஓகே, இப்ப வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருது போகணும் அப்படின்னு, ஃபேமிலி கூட வருது பிடிக்குமா, தனியா வருது பிடிக்குமா? அது ராக் பீச் மட்டும் சொல்லுங்க.
2: இப்ப வந்து
1: ஓகே மாட்டீங்க, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பீச் இருக்குல்ல, ராக் பீச் மட்டும் பிடிக்கல, ஸ்பெஷலா ராக் பீச் ஏன் பிடிக்கும் இந்த ரீசன்காக எனக்கு பிடிக்கும் படம் என்னென்ன ரீசன்ஸ் சொல்லுங்க.
2: என்ன ரீசன்
1: என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்காங்க?
2: ஈவினிங்
1: கேட்டீங்க, நைட்டு தான் கூட்டு போவாங்களா? பயங்கரமா ஏமாத்திக்கிறாங்க நினைக்கிறேன், நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்ப வந்து நீங்க லாஸ்ட் சொன்னீங்க தனியா வருது தான் பிடிக்கும் அப்படின்னு. ஏன் தனியா வருது ரொம்ப பிடிக்கும்? அப்படி தனியா வந்தீங்க அப்படின்னா பீச்ல என்ன நல்லா சாப்பிடுவீங்க, என்ன நல்லா பண்ணுவீங்க சொல்லுங்க. தெரிஞ்சது நீங்க தனியா தான் வந்துருக்கீங்க, என்ன சாப்பிடுங்க வந்து ஒண்ணு அவரே பாட்டு கேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாட்டு கேப்பேன்னு சொன்னதால உங்க நான் வந்து அடுத்ததா ஒரு கேம்ல கேட்டேன் இந்த கேள்வி. ஓகே, பாட்டு கேட்டீங்க அப்புறம் யோசிச்சு கவிதா எழுதுவீங்க, அப்படி ஏதாவது கவிதை எழுதிருக்கீங்களா? அப்ப என்ன யோசிச்சீங்க? எனக்கு யாரும் யோசிக்க, எனக்கு யாரும் யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி ஓகே சார்.

0: எதையாவது யோசிச்சு எதையாவது ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிருக்கீங்க. சரி அப்படி கிரியேட்டிவா என்ன பண்ணீங்க சொல்லுங்க பண்றேன்னு. அப்ப என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இப்ப காலேஜ் வந்து வந்ததுனால எனக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வேலை செய்யறேன். அதனால ஒட்டவே முடியாது
1: ரெண்டாவது கேள்வியும் அவுட் ஆயிட்டீங்க.
0: ஓகே, நீங்க வந்து ரொம்ப படிக்கிற புள்ள நினைக்கிறேன். ரொம்ப படிக்கிற விஷயமா யோசிங்க, பண்ணா அப்படின்னு யோசிங்க. நான் சொல்லிட்டுமா இப்ப ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒட்டவே முடியாத ஜாப் எதுனா சிங்கம்
1: சிங்கம்
0: ஓகேங்களா. பல்லு வலிக்கு காரணம் பல்லு, பல்லுக்காக வலிக்கும், பல்லு இல்ல எப்படி உங்களுக்கு பல்லு வலிக்கும். இது மாதிரி யோசிக்கணும். பத்த கேள்வி கேக்குறேன், இதெல்லாம் வந்து சொல்லுங்க. இதெல்லாம் எப்படியா நம்ம பச்சுட்டோம் நீங்க அப்ப கூட நீங்க அவுட் ஆயிட்டீங்க. போங்க. அடுத்தது பூ இருக்குல்ல, பூவே பூக்காத பூ இருக்குல்ல, பூ வந்து எல்லாரும் தலையில வைப்பாங்க. ஆண்கள் தலையில வைக்கிற பூ எந்த பூ?
1: ஆண்கள்
0: தலையில வைப்பாங்க. நீங்க வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. நீங்க அதுக்கு ஓகே ரைட். அடுத்தது ஓகே, மைக்கேல் ஜாக்சன் சார் இருக்காருல்ல, அவரை வந்து உட்காரப்பட மாட்டாருங்க.
1: ஏன் அவர்
0: இந்த தப்பு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப வந்து நீங்க ஒரு கேன்டீனுக்கு போறீங்க ஓகேங்களா. கேன்டீன்ல கண்ணப்படுற ஏழு பொருள் சொல்லுங்க. ஏழு பொருள் டக்கு சொல்லு. ராபிட் ஃபயர் போஸ்ட் நம்ம விளாடுறோம். கேன்டீன் எதுவும் வைக்கிறாங்க.
1: பத்து பதினெட்டு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு பத்து

0: என்னன்னா ஒரே ஒரு சொல்லுங்க சொல்லுங்க
1: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டி ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம்ஸ் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு கிட்ஸ் ஷோ. அலையோடு விளையாடு இன்னைக்கு பாண்டிச்சேரி ராக் பீச்ல இருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வந்தவங்க எல்லாரும் காலேஜ் மிஸ் வந்தவங்க அப்படி இருந்தவங்க, இப்ப ஒருத்தவங்க வந்து வாக்கிங் போறவங்கள புடிச்சு வச்சிருக்கேன், அவங்க பேச ரெடியா இருக்காங்க. அவங்க வணக்கம் மேடம்,
2: பாண்டிச்சேரியில
1: பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? ஒரு பிஷ் விட்டுருக்குல்ல, எல்லா பிஷும் போய் பாத்துட்டு வந்துருக்கு நினைக்கிறேன். அதனால நீங்க இப்ப வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு நீங்க தனியா வர்றீங்களா, ஃபேமிலியோட வருவீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா? எல்லாரோடையும் எல்லா டைமும் வருவேன், அதானே?
2: என்ன
1: வேற மாதிரி அத சொல்லுங்க. நாங்களா ஃபேமிலியோட வந்தா சாப்பிடுவோம், விளையாடுவோம், வீடுவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க? இது இல்ல என்ன விளையாடுங்க.

0: மக்கா இருக்குல்ல, தாத்தா உங்களுக்கு பிடிக்குமா? அதுக்கு பிடிச்ச நாடு எது? சிம்பிளா அவரு பண்ணியா இருக்கீங்க. ஒட்டவே முடியாத கம்மி அது மேம். சிங்கமா? சிங்கம் இன்னும் இதெல்லாம் நீங்க எங்கேயும் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பூ இருக்குல்ல, பூ வந்து எல்லாருமே தலையில வைக்கல, ஆண்கள் தலையில வைக்கக்கூடிய ஒரே பூ என்ன பூ? தெரியலையா? என்ன சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சு தெரியல எங்களுக்கு. சரி ஓகே, என்ன தெரியுமா? ஷாம்பு. என்ன பூ? ஷாம்பு. அடுத்தது வந்து நான் இன்னொரு கேள்விக்கிறேன், காக்கா குடிச்ச நாடு எதுன்னு? அது வட ஆப்பிரிக்கா. வடை இருக்குல்ல காக்கா, அது காக்கா வடை பிடிக்கும்ல, அதனால வடை ஆப்பிரிக்கா. இந்த மாதிரிதான் யோசிக்கணும். நீங்க படிக்கிற பிள்ளைங்க யோசிச்சா அவுட் ஆயிருக்கீங்க இந்த கேம்ல. நீங்க அவுட் ஆனதுனால உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. மாட்டிக்கணும். ஒன்பது விஷயங்கள் இப்ப நீங்க வந்து வீட்டுல உங்க வீட்டுக்கு உள்ள நடந்தோடனே நீங்க பாக்குற ஒன்பது பொருட்கள் தான் என்னென்ன பொருள் சொல்லுவீங்க? கிச்சன், கிச்சன் வச்சுக்கோ. உங்க வீட்டு கிச்சன்ல நீங்க பாக்குற ஒரு ஒன்பது பொருள். அங்கே இவர் என்ன பார்த்தா கேட்டேன் நினைக்கிறேன். அதான் தப்பான கேட்டதுன்னு கேட்டேன். சரி, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க அங்க போன உடனே பாக்குற ஒரு ஒன்பது பொருட்கள் என்ன பொருள்
1: சொல்லுங்க?
0: ஹோட்டல்ல எந்த ஹோட்டல்? ஒரு சிம்பிளா கேம், ஒரு சிம்பிள் கேம் ஓகேங்களா? நான் எது கேட்டாலும் தப்பா தான் பதில் சொல்லுவேன். உங்க பேர்
1: என்னன்னா?
0: எதுனால பிளாக் பிடிக்கும்? எதுனால பிளாக் பிடிக்கணும்? ஐ டிரைவ் பண்ணேன் அப்படி சொல்லக்கூடாது. பிளாக் பிடிக்கணும், அதுக்கு மாத்தி ரீசன் சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் தொடர்ந்து நினைக்கிற வேலை எஃப்எம் ரெயின்போ பொதுவாக 2.8 உடனே

நேர்களே, கடந்த ஒரு மணி நேரமா அலையோட விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா பாண்டி ராக்ல இருந்து சூப்பராவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பேசின எல்லாருமே நம்ம கேட்ட கேம்ஸோ நம்ம கேட்ட கேள்வியோ பயங்கரமா ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசினாங்க. நான் இதோட நேரம் என்னோட நேரம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை அண்டர் தன் பாய் ஃப்ரெண்ட் ஆர்ஜே அண்ட்வான்.

0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: 1975 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலையின் போது ஜனநாயக மரபுகளை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைத்து வீரர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள அவர், இந்திய வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான அக்காலத்தில் அவர்களின் துணிச்சலான செயல்பாடு அரசியல் அமைப்பின் சாரத்தை பாதுகாத்தது என்று

0: குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நெருக்கடி நிலை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நிலைநிறுத்தி மௌனமாக இருக்க மறுத்த எண்ணற்ற குடிமக்களின் அசாதாரணமான தைரியத்தையும் இந்த நெருக்கடி நிலை வெளிப்படுத்தியது என்று தெரிவித்துள்ள பிரதமர், அந்த அசாதாரண நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் நெருக்கடி நிலைக்கு எதிராக போராடிய ஜனநாயகத்தின் அனைத்து போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆணவமும் அதிகார பேராசையும் அரசியல் அமைப்பின் ஆன்மாவையும் பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்க முயன்ற 1975 ஜூன் 25 இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராணுவ பொறியாளர் சேவைத் துறையின் பயிற்சி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ள அவர், ராணுவ வீரர்கள், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் தேசத்தை பாதுகாக்கும் தங்கள் கடமைகளை திறம்படவும் செயல்திறனுடனும் மேற்கொள்வதை உறுதி செய்ய ராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகளின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு போன்றவை அடிப்படையாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் முயற்சிகள் வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு மட்டுமின்றி தூய்மையான, பசுமை நிறைந்த மற்றும் நிலையான இந்தியாவிற்கும் பங்களிக்க வேண்டுமென்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் பகிர்ந்துள்ள அவர், அந்த கவிதை வெறும் வரிகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் அது நெருக்கடி காலத்தில் ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட வலி, மூச்சு திணறல் மற்றும் கட்டுப்பாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தால் அழியாத கவிதைகள் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றின் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றை குறிக்கும் வகையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். கவிதைகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் உணர்வுகளில் பிறந்த வார்த்தைகளை மக்கள் செவிமடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை பெற்ற நன்கொடைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது முக்கிய ஆதாரங்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா எழுதிய தி செகண்ட் ஆர்பிட் என்ற நினைவு குறிப்பு நூலை ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுடில்லியில் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தகம் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். குரூப் கேப்டன் சுக்லா போர் விமான வீரர் என்ற நிலையிலிருந்து விண்வெளி வீரராக உயர்ந்த பயணத்தையும், ஆக்சியம் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரது வருகை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் நாளை காலை பூரணங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனா். இரண்டு

0: ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. பூரணங்குப்பம் கிராம மக்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து 2025 ஏப்ரல் மாதம் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கினார்கள். 15 மாதங்கள் நடைபெற்ற பணிகளில் குளம் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை மத்திய நிதியமைச்சர் இதனை திறந்து வைக்க உள்ளார்.
1: மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமானது என்று பொருள்படும் மொஹரம் ஹஜ்ரி புத்தாண்டின் தொடக்க மாதமாகும். இஸ்லாமிய மரபில் அல்லாஹின் மாதம் என்று குறிப்பிடப்படும் இம்மாதம் ஆன்மீக சிந்தனை, பக்தி மற்றும் தார்மீக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான சிறப்புமிக்க காலமாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த புனித மாதம் நமக்கெல்லாம் சகோதரத்துவம், கருணை, நல்லிணக்கம், பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தி சமுதாய ஒற்றுமை, அமைதி மற்றும் மனிதநேய மதிப்புகளை நிலைநாட்டுவதாக அமையட்டும் என்றும், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். மொஹரம் பண்டிகையொட்டி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான மொஹரம் நன்னாளில் புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கு விண்ணப்பங்களையும் பரிந்துரைகளையும் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்பட்டு வருவதாகவும், விருதுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 10 தேதி வரை தேசிய விருதுகள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் புதுமையான மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய ஆசிரியர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. சென்னை மற்றும் கொல்கத்தாவில் டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக 2 நபர்களை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் பஞ்சாப், குஜராத், டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் 80 மேற்பட்ட இடங்களில் இது தொடர்பான சோதனைகளையும் சிபிஐ நடத்தியுள்ளது. நாடு முழுவதும் 200 மேற்பட்ட டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சக்ரா 6 கீழ் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சிபிஐயால் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி நிறுவனங்களை உருவாக்குதல், மோசடியாக வங்கிக் கணக்குகளை திறந்து பயன்படுத்துதல் போன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் மோசடிகளை கண்டறியும் வகையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்நாட்டு அரசு இதனை தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்ய திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:50 கேட்கலாம். திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேர்களே, இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை செய்ய கேட்கலாம்.

0: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கோ திரைப்படத்தில் இருந்து.
1: Bonjour, boys and girls.

இவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தின

0: कोर्ट के एक फैसले।
1: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே.
6: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
6: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
6: எஃப்எம் ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்.
9: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

திரை இசை நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் இருந்தேன்.

மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

இசை நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். மரியான் திரைப்படத்தில் இருந்து.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ராவணன் திரைப்படத்தில் இருந்து

நேயர்களே, இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிரான்ஸ்போர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டி குறித்த வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அனல் செய்ய கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 10:48.
1: திரைசை நிகழ்ச்சியில் வரும் பாடல் வீர சிவாஜி திரைப்படத்தில் இருந்து

0: ஒழித்த பாடலோடு திரை இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே,
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க மக்களே.
4: ஹே, இங்க தாதா கிங்
5: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
0: நிகழ்ச்சி நிரல் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உழவும் தொழிலும் வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலி இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் ஆர் அருள்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். தீக்காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தின் பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் வி ரகுவீர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவி. 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி. காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி ஏஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka.